0: रेडियो सारंग 107.8 FM। கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரம் கொஞ்ச 107.8 FM. இது ரங்கு ரங்குரோ ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களோ சேஃபுல்ல குத்தார் இண்டத்து சந்தோல்த குட்டும்ப காரிக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய சுவாகத இண்டத்து சந்தோல்த்து குட்டும்ப காரிக்கிரமத்துல முன்றதாயு ஆளு கனீஸ் ஃபாத்திமா ஐமோட பழக்கங்க கேட்டு வருவா.
1: சந்தோலத்த குடும்ப காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் ஸ்வாகதம். நான் கனீஸ் ஃபாத்திமா. இன்று பல்கவரியோக உள்ள டாபிக் மாமியும் மர்மோல பெஸ்யாய் திக்கர் எந்திக்கு இப்போ சிச்சுவேஷனில் நாங்கள் இங்கெல்லாம் டாபிக் சும்மே ரெலவெண்ட் ஆயிட்டு நாங்கள் பல்கவரியோனாவும் அதுகை திக்கர் நான் இயொரு டாபிக் நான் சூஸ் ஆக்கிறோம். நாங்களும் துணியாவுக்கு படித்தோம் தன்னர் எந்திரத்து கூட உண்டாக்கிறோம். நாங்கள் எந்திரத்து கை திக்கர் நாங்கள் ஹயாலாக்கிறோமா எப்போ எங்கும் நாங்கள் எல்லா நம்மத்தில் டிஃப்ரெண்ட் ஆயித்துள்ள எல்லா வேறு வேறு நம்மத்தோ உண்டாக்கித்தும் நாங்கள் ஒரே ஒரு துணியாவுக்கு இட்டுத்து நாங்களோ கடத்திரோ எந்தி கை திக்கோ செந்து நாங்கள் ஹயாலாக்கித்தே இக்கால் எத்தர்த்தோலும் அது டிஃப்ரென்சஸ் எல்லாம் இக்கும்போத்துக்கே நாங்கள ஒட்டிக்கு நாங்கள் எல்லாரும் ஒரே பல ஆக்கி திந்தீங்க இத்தரெல்லாம் கலாட்ட இக்கோகிந்தா செந்து நாங்கள் ஹயாலாக்குவோம். மாத்திரம் எந்திக்கு இங்கே நாக்கி ஒன்றுள்ளோம் நங்கு நாங்களாமே எல்லா இதில் நங்கு ஒரு லெசன் எந்த தண்டோ சந்தேன் இங்கு நீங்களும் நாங்கள் எல்லாரும் உண்டாக்கிறோம் பரஸ்பர பின்னத்திலே உண்டாக்கிறோம். எந்திக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு பரீட்சை திக்கணும் சந்து நீங்க நீங்களோ அங்கே ரியாக்ஷன் எங்கே நிற்கிற அங்கே எந்த இங்கே வந்து ஆக்கும்போத்துக்கு நீங்கள் அதுக்கு ஸ்பந்தனை எங்கே கொடுக்குறாரு ஆபிசியத்தில் நீங்களோ டெஸ்ட் ஆக்க கை திக்கிறது இங்கெல்லாம் உண்டாக்கிறோம் சந்து நங்கு ஒரு பாட்டை நாங்கள் படிபாட்டி தந்துடும். அப்போ நாங்கள் ஹயால் ஆக்கணும் நாங்கள் மாத்திரல்ல உள்ள துணியாவில் ஒரு ஆள் மாத்திரல்ல உள்ள எல்லாருக்கும் ஒரு நம்மத்தில் ஒரு பரீட்சை உண்டாயோன் டிக்கர் அது ஆயோன் டிக்கர் நங்கு மாத்திரம் இங்கே ஒரு ப்ராப்ளம் உள்ளோ இல்லை இங்கே ஒரு கஷ்டம் வந்துடும் சொல்கிற ஒரு அங்கே ஒரு பிஆர நாங்களோ மைண்ட்ரமே நாங்கள் எடுத்து விடணும். ஒரு சிறிய ஒரு திருஷ்டாந்த நங்கு நாங்களோ கிதாபுலெல்லாம் நாங்கள் காணோ கிட்டுரு எந்திர சென்னைங்கு சயின்ஸிலும் நாங்கள் இப்போ சென்னோன்ட்டுள்ளார் ஜண்டு கடல் நடுவுல ஜண்டு கடல் உண்டு ஈ துனியாவும் அது எங்கன சென்னைங்க ஒரு கடல் சொம்ம அதில் தண்ணி சொம்ம ஸ்வீட் உண்டு இன்னொரு கடல் தண்ணி சொம்ம உப்பு உண்டு மாத்திரம் அது ஜண்டு மீட் ஆவாத்தோ ஒரு கண்ணுக்கு காணாத்த போலத்தோ ஒரு பேரியர் அவிட நாங்கள் உண்டாக்கி வச்சிருந்து சந்து அப்போ இதில் நாங்கள் பிடியோ ஒரு எந்திர சென்னைங்கு நாங்கள் படித்தோம் நாங்களை உண்டாக்கிற நாங்களை நாங்களை சிஃபத்தில் ஏற்றிக்கிறோம் அதில் நாங்கள் நல்லா யூஸ் ஆக்குக ஏற்றிக்கிறோம் ஜண்டு ஒட்டிக்க மிக்ஸ் ஆயிங்கு இப்போ தண்ணீரமே நாங்கள் நோக்கேன்ட்டா எங்கு ஜண்டு தண்ணி ஒட்டிக்க மிக்ஸ் ஆயிட்டா எங்கே எத்தனை பெல்லி அநாகுத்தாவும் நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டும் இல்லை இங்கே உப்பும் இல்லாத போலத்த ஒரு அவஸ்தை ஏற்றிக்கிறோம். அப்போ நாங்களை நாங்கள ஒரு ஃபித்ரா நாங்களை நாங்களை ஒரு சுவாவத்தை நேச்சுரல் ஆயித்துள்ள ஒரு சுவாவம் நாங்கள் இக்குரு அதில் ஒட்டிக்கமே நாங்கள் பாழகு நாங்கள் ஒட்டிக்க இக்கோகு நாங்கள் ஆயத்திர நாங்க நாங்கள் ட்ரை ஆக்கணும் இது ஒரு ட்ரைனிங் ஒரு ஃபீல்டை திக்கிறோன்னு சொந்த நாங்கள் இப்போ ஹயால் ஆக்கணும் அவர் எந்த சொன்னிங்க நாங்க நாங்களோ பேனாய எல்லாம் நாங்க நாங்கள் பேனாய போல இக்கல நாங்களோ சிஃபத்திர கூட்டித்து நாங்கள் ஒட்டிக்க போகும்போதுக்கு நாங்கள் துணியாவில் எங்கே போகணும் இது நாங்கள் படிபாட்டோ கை திக்கிற ஈ ஒரு திருஷ்டாந்த நாங்கள் தண்டோம். அத்த நாங்கள் ஈபிசியாக ஹயாலே ஆக்கியோன்ட்டு இல்லை நாங்கள் எந்த ஆக்கியோன்ட்டுலாம் சொன்னிங்க அது சமுத்திரத்தை பாலுகே விட்டோன்ட்டுள்ள இன்சான் இன்சான்ற பாலுகே போயோன்ட்டுள்ளார் நாங்கள் அதில் விஷயத்தில் ஹயாலாக்கில்ல இது எந்திக்கு நாங்கள் எல்லாம் இங்கே தந்துடும் நாங்கள் படித்தோம் நாங்களோ ஈ எல்லாம் விஷயத்துக்கு நாங்கள் எந்திக்கு இங்கேதெல்லாம் நாங்கள் திருஷ்டாந்த தந்தோன்ட்டுள்ளார்னு சேர்ந்து நாங்கள் ஹயாலாக்கில்ல. இப்போ நாங்கள் ஒரு மாமியும் மர்மோல விஷயம் நாங்கள் இப்போ எடுக்கிறோன்ட்டா எங்கு எத்தரே ஆல்மார் ஈ ஒரு நியமத்து இல்லாதங்க உள்ளார் எந்தோ மங்கிலாவோக இல்லாத்தங்க இல்லைன்ட்டா இங்கு மக்க இல்லாத்தங்க அங்கு மாமி ஆகட்டும் மர்மோல் ஆகட்டும் இதில் ரிலேஷன் எந்திரோன்ஷன் தங்கு பிடியாவுக்கு சாத்தியமே இல்லை. பின்ன குறையாங்க இப்போ நாங்களை சாதாரண தாழ்மார் எங்கே உள்ள அரைச்சனன்ட்டா இங்கு ஈ ரிலேஷன்ஷிப்பில் மகத்துவ பிடியில் ஏ ரிலேஷன் பண்ணி இக்கட்டு ஏ ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா நம்மத்தோ நங்கு சம்பந்தத்துக்கும் அதுக்கு இது ஒரு மகத்துவான்ட்டு உண்டு. மாத்திரம் நாங்கள் அது எந்திக்கு நாங்கள் பிடியாயோன்ட்டு இல்லை சொன்னீங்க அது நாங்கள் ஃப்ரீயில் கிட்டியது நாங்கள் எல்லாம் ஹயாலாக்கிங்க நாங்கள் பைசா கொடுத்தது நாங்கள் ஏ ஒரு சாமான் எடுக்கிறோமா அதுக்கு நாங்கள் பயங்கர விலை வைக்கிறோம் ഞങ്ങളെ കയ്യിലുള്ള മൊബൈലാവട്ടെ, ഞങ്ങളെ കയ്യിലുള്ള ലാപ്ടോപ്പ് ആവട്ടെ, ഞങ്ങളെ ഒരു ബിൽഡിംഗ് ആവട്ടെ, ഞങ്ങൾക്ക് ബാടിക പണ്ട് ഏതായും കുറച്ച് സ്വത്താവട്ടെ, അതൊക്കെ ഞങ്ങൾ ഭയങ്കര വില പേക്കില്ല. എന്താ വെച്ചാൽ ഞങ്ങൾ പൈസ കൊടുത്തിട്ട് ഞങ്ങൾ ഉണ്ടാക്കിയത് അത് എത്തിക്കരുഞ്ചന്ത്. അതേപോലെ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങൾ പഠിച്ചോൻ തന്ന ഒരു കണ്ണാവട്ടെ, പല്ലാവട്ടെ, ഞങ്ങളെ നാവട്ടെ, ഇതര വിഷയത്തിന് ഞങ്ങൾ എന്തും ഹയാലാക്കില്ല, അതിലൊരു വില പേക്കില്ല. എന്താ വെച്ചാൽ അത് ഞങ്ങൾക്ക് ഫ്രീയിൽ കിട്ടിയത്, ഞങ്ങൾ പൈസ കൊടുത്തിട്ട് എടുത്തതല്ല. അതേപോലെ ഇതും അങ്ങനെ ഒരു റിലേഷനും അങ്ങനെ ഏതൊക്കെ റിലേഷൻ ചെല്ലുമ്പോഴത്തേക്കും സംബന്ധം ചെല്ലുമ്പോൾ ഒരു മനുഷ്യർക്ക് ബേനായോ

பார்க்குறோம். அவுத்துக்கு பதினா சாத்துக்கு எந்திர ஆகிறோம் நாங்கள் அப்படி ஆகல. அப்போ இங்கத்த அவஸ்தையை திக்கிற நாங்களது நாங்கள் எந்த இங்கே ஆயோன்ட்டுல்ல நாங்களோ நாங்க எந்த அது ரிலேஷன்ஷிப் இல்லை நாங்கள் மெயின்டைன் ஆகும் ஆயோன்ட்டு இல்லை. இதர விஷயத்தில் ஒரு மாமிர பெர்ஸ்பெக்டிவில் நான் நின்று பல்க பரையவும் இஷ்டப்பட்டோம் தொல்ல. நாங்களை இன்னதில் வச்சித்து சொம்ம டெலிகேட் ஆயித்துள்ளோ சம்பந்தம் அது மாமிமார் மூல சம்பந்தாய் திக்கிறோம். இதில் சந்து எத்தனமா துன்யா ஒழிப்பா நங்கு பிடிண்டு டிவோர்ஸ் கேசஸ் ஆயோன்ட்டு ஆல்மார் ஒரு ஆள் உண்டு இல்லை பல்க பரில்ல எல்லா நமத்திலும் தூர தூர ஆயோன்ட்டுள்ள ஒரு அவஸ்தை நங்கு கண்டோன்ட்டு இத்தர ஃப்ரெஜைல் இத்தர ஒரு நாசு கைத்துள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வேற ஏதும் இல்லைன்ட்டு சந்து நங்கு இப்பத்த நாளில் காணோக்கிட்டு. அப்போ இதில் ஆவுக்கு பாரி கஷ்டம் உண்டு. இதில் முன்னால் போகு சென்னைங்க கஷ்டம் உண்டு எந்த சென்னைங்க ஜெண்டு ஆளும் ஜெண்டு பேக்ரவுண்டில் வந்தாங்க திக்கிறாரு அங்கலோ அங்கே வெள்ளியாக்கிய ஸ்டைல் வேறு அங்கே அங்கே உம்மாபரோ அங்கு அங்கே தர்பியாக கொடுத்த ஸ்டைல் அங்கெல்லாம் வேற ஐத்திக்கிற அங்கே வேல்யூஸ் எந்திரும் அங்கே நைத்திக்கா அங்கே ஒரு விளவணிகை எங்கனைந்து அது வேறு வேறு ஸ்டைலாகவும் ஒத்துக்கும் அங்கு வேறு வேறு டைப்பில் அங்கே பிஹேவியரும் அங்கே சேஞ்சஸ் நாங்கள் கண்டோம் நாங்கள் காணோக்கு கிட்டுரு. மாத்திரமா நாங்கள் இப்போ செல்லோ நாயது எந்திர சென்னைங்க ஜெண்டாலும் உத்தேசம் எந்திரோ நல்லமே ஆயித்திக்கிற இதில் ஒரு ஆள் கீழிடோ ஒரு உத்தேசம் வச்சுத்து பண்ணாங்க அல்ல ஒரு மாமி ஆகட்டு ஒரு மர்மோல் ஆகட்டும் அங்கே உத்தேசம் அங்கே உத்தேசம் நல்லமே இருக்குது. மாத்திர அங்கே ஏதாவது ஒரு பிஹேவியர் வச்சுருந்து ஒரு எந்தாங்க ஒரு விஷயத்தில் மனஸ்தாப பண்ண சபலும் இது இங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும். அதில் ஒரே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரே ஆள் உள்ளாதுன்றோம் மாமிக்கு அவன் அயல் அவ்வளோ மோன் ஆயித்திக்கிறான்னு அதே போல் ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ ஹஸ்பண்ட் ஆயித்திக்கிறான் இது ஜெண்டாலுக்கும் ஒரே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இன்ன சபலும் இங்கெல்லாம் ப்ராப்ளம் நாங்கள் காணோக்கிட்டுரும். ஈ மாமி ஆயவளுக்கும் ஒரு பெண்ணு ஒரு பர்த்திர ஒரு பெண்ணு அவுத்துக்கு பண்டோன்னு சொல்லும் போத்துக்கு ஒரு நம்த ஒரு களவழி உண்டவர் அங்கொரு மனசுக்கு ஒரு நம்த ஒரு ஃபீலிங் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீலிங் பண்டு எந்த நண்ட எல்லாம் இன்னும் நான் சென்ன போல உடந்தும் ஆவால காண்டு சில்ற ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அவளுக்கு பண்டு அது சகஜாய் திக்கர் மாமிக்கு அங்கத்தது பண்டது சகஜா எந்த சொன்னிங்க ஒரு பர்த்திரமே வேறு எந்த குர்த்தமே இல்லாத்தோ இல்லைங்க நாங்கள் அவுத்துல இல்லாத ஒரு பெண் நாங்கள் அவுத்துக்கு எக்ஸ்ட்ராத்தில் வரும்போத்துக்கும் நாங்கள் அங்கே ஒரு ப்ராப்ளம் உண்டாவும். இப்போ நாங்கள் நோக்கியன்ட்டாங்க நாங்கள் அவுத்துல ஒரு எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒரு குர்ஸுக்கு மாண்டா அப்போ ஆ குர்ஸு ஓட வைக்கணும் எந்த ஆக்கணும் சந்த நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே பிளான் ஆக்கித்து அதில் அதில் சந்த ஓட வைக்கணும் செட் ஆக்கணும்னு சொல்கிறோம். ஒரு நாலஞ்சு நாள் முன்னோலையுமே அதுக்கு பிளான் எல்லாம் ஆக்கித்து வைக்கிறாள் அப்போ ஆ பிளான் ஆக்கித்து ஈ குர்ஸுக்கெல்லாம் பாய் வராத்த சம்பளம் அது சந்தத்தில் நாங்கள் சின்ன போல இக்கிறோம். அதே போல் நீங்கள் ஒரு வந்த மர்மோலும் அங்கனமே தேய்க்கணும்ட்டு சென்று நாங்கள் எக்ஸ்பெக்ட் ஆக்கிங்க அது நாங்களும் தப்பு பாவனை திக்கிற நாங்கள் அங்கே நாக்கோக்கு தீரா நாங்கள் கயால் ஆக்கணும் அவளும் வந்த பின்ன நாங்கள் நாங்களாம் பெண்ணுற பலமே நாங்கள் ஆதரோ முந்து வரிசையோன்ட்டு போகணும். அப்போ நங்கு ஊட செல்லோகுள்ள எந்திர சென்னைங்க அவளுக்கு ஒரு மாமியாய் அவளுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் பண்டு ஓ நண்ட இந்த நான் இன்னும் இன்னத்தப்ப இன்னும் சின்ன பலந்தும் ஆவலை உடெல்லாம் சேஞ்சஸ் கொம்பருவாள் பண்ணால் பின்ன எல்லாம் சேஞ்ச் ஆகும் சொல்கிற ஒரு ஒரு ஒரு பாவனை அங்கு பண்டு. அப்போ நாங்கள் இப்போ ஹயல் ஆக்கணும் அவ்வளோ தலையில் உள்ள பாவனை எந்திரல்ல இருக்கிறோம். ஒரு மாமி ஆயவளும் அவ்வளோ கிடாவிற ஃபஸ்ட்டுக்கு டெலிவரி ஆயப்பா அப்பத்தை படிச்சத்து ஈ கிடாவிற பெல்லி ஆக்குற ஒருத்தோலும் அவ்வளோ எல்லா நம்த்துலும் நர்ச்சர் ஆக்கி திக்கிறாள் அல்ல நங்கெல்லாம் பிடிண்டு ஒரு கிடாவு ஃபஸ்ட்டுக்கு போர் நாவும் பொத்துக்குள்ள ஆ நொம்பல அதில் பின்னத்த எத்தரெல்லாம் கஷ்டப்பண்டால் உம்மை மாறு நங்கு சமா ஹயலாக்கேன்ட்டாங்க நாங்கள் ஏன் நம்த்துலும் அதுவும் இது தீர்க்கோக்கு நங்கு சாத்தியம் இல்லை உம்மரோ நங்கு ஆக்கிய ஒரு சேவை நாங்கள் அது எங்கே பெறவு கொடுக்கோக்கு நங்கு சாத்தியம் இல்லை சரிங்க அத்தனை நொம்பலத்திலும் ஆ ஒர்க்கு ஒழிஞ்சித்தும் ஆ ஒர்க்கில் ஒர்க்கிலுமே அவ்வளோ கிடாவுக்கும் பால் கொடுத்துத்தும் அதே போல் சுபைக்கு வாபஸ் என்கிறோம் இது எல்லா நம்பத்துலங்க நோக்கேன்ட்டாங்க அது உம்மை மார்க்கு மாத்திர பிடி மக்களை வெள்ளியாக்குற ஒரு அவஸ்தை அது ஆர்கும் வேற ஆர்கும் சென்னைங்கும் அது எந்த அங்கே கர்த்தாவில் எந்த சென்னைங்கு அதரோ அதர அனுபவம் அது அங்கே பிடி எத்தர எங்கெல்லாம் அனுபவம் இக்குறுன்றது. அப்போ ஆ கிடாவுற ஃபஸ்ட்டுக்கு நோக்கும் போத்துக்கு ஆ மனசுக்கு அவர் ஒரு கொசி கிடாவுற ஃபஸ்ட்டுக்கு
ನಡ್ಕೊಂಬತ್ತಗ ಅವ್ರು ಅವ್ರ ಕೋಸಿ ಕೈಲಿ ಫಸ್ಟ್ಗೆ ಕಿಡವರು ಕೊಮಂತ ನರ್ಸ್ ಬಂತು ಕೈಲಿ ತರಂಬತ್ತಗು ಅದ್ರ ಅವ್ರವ್ರ ಕೋಸಿ ಅದೆಲ್ಲ ನಂಗೆ ನೆನಪಾಕಿ ಹೊಂಟು ಪೋಯಿಂಗ್ ಎತ್ತರಮ ಇಕ್ಕರು ನಂಗೆ ಕೊಸಿ ಆಯೋರು ಸನ್ನಿವೇಶ ನಂಗೆ ಬಂದದ್ರೆ

0: ചുമ്മയുണ്ട്. അതിൽ പിന്നെ അവൾക്കിടാറോ സ്റ്റഡീസ് ഗൈത്ത് ആ ഓതിത്ത് എൽദിത്ത് ഇങ്ങനെയല്ല എൽത് പാട്ടുറതും ഓത് പാട്ടുറതും അവൾക്കായില്ലാണ്ടെങ്കിൽ അവൾ ബേരങ്ങളെ കയ്യിൽ അതിൽ ആക്ക് പാട്ടിത്ത് എത്ര കഷ്ടപണ്ട ഉമ്മമാർണങ്ങളെ കയ്യിൽ ഉള്ളാർണങ്ങൾക്ക് എല്ലാപ്പോഴും ഉണ്ടാവും ചെന്നെങ്കിൽ ഇമോഷണലി ഫിസിക്കലി എല്ലാ നമ്മളും സപ്പോർട്ടാക്കറങ്ങമേ ഉള്ളൂ. അപ്പോൾ ആ രണ്ടക്കിടാവ് എന്തായെങ്കിൽ ഒന്ന് ആവോത്തി എന്തും ആവോകത്തീര എന്തും യാരക്കുറടി ആയാണ്ടെങ്കിൽ അതിൽ നാൻ ഉള്ളാൻ്റെ എല്ലാ ടൈമിലും അതിക്ക് ഒരു സപ്പോർട്ടായിട്ട് നിൽക്കുന്ന ഒരു മനുഷ്യത്തിക്കർ ഒരു ഉമ്മാണ്ട് ചിലത്. അപ്പോൾ അവനു സ്റ്റഡീസ് കംപ്ലീറ്റ് എല്ലാം ആയ പിന്നെ ആ ഒരു കൊസി അതും ഞങ്ങൾക്ക് ചെന്നത്തെ പ്രയോജനം ഇല്ല. എന്താ വെച്ചാൽ അത് ആയങ്കേ പിടി എത്ര വലിയ കൊസി അവരു നണ്ടോർ മോൻ വലിയായാണ് അവനുകിപ്പം അവൻ്റെ ജോബ് അവൻ ഇപ്പം തേടിയോണ്ടുള്ളാണ് ഇല്ലെങ്കിൽ ആ ജോബ് കിട്ടിയാൽ പിന്നത്തെ ആ കൊസി അതെല്ലാം ഓരോരോ ഉമ്മമാർഗേ അത്ര ബിസിയാ പിടി. എന്താ വെച്ചാൽ അത്ര അവൾ ജാവും പോലെ അത് കൈത്ത് മെഹനത്താക്കിയോണ്ടിക്കറാൾ എന്തല്ലെങ്കിൽ മോൾ ദുവാക്കിയോണ്ടിക്കറാൾ തൻ്റെ മോൻ്റെ നല്ലതിൽ നല്ല രൂപത്തിൽ എത്തുപാട്ടുകൊണ്ട് ചിലർ ആ ദുവ ഉണ്ടല്ലേ അത് കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് എങ്ങനത്തെ മക്ക പെനങ്ങിക്കട്ടെ മക്ക കെയറാക്കിയില്ലെങ്കും സാരല്ലേ മക്ക അങ്ങളങ്ങളോ ഉമ്മമാരോ അങ്ങക്ക് അങ്ങളെ മനസ്സ് നൊമ്പലാക്കിയോണ്ടേക്കുവാറ് അങ്ങളെ പൽക്കത്തിലാവട്ടെ അങ്ങളെ വർത്തനയിലാവട്ട് മാത്രമാ ആ ഉമ്മമാർ മാത്രമായിത്തിക്കറ ഒരേ ദുനിയാവിൽ ഒരേ ആൾ നാ ചെലറെ അങ്ങനത്തെ ഇടീ നാൾ ദിച്ചിട്ട് ദുവ ആക്കിയോണ്ടിക്കറ ഒരു മനസ്സ് ചെനങ്ങത് ഉമ്മറ മനസ്സ് മാത്രം ആ ദുവ ആക്കുമ്പോഴത്തേക്കും എപ്പത്തേക്കും മറക്കാല ആ ഉമ്മ ആ ബച്ചാല ആ ഉമ്മ ഏത് നണ്ട കിടാവറ ബസ്യത്തിൽ തൻ്റെ കിടാവറ ബസ്യത്തിൽ എന്തും ആക്കോ മറക്കാല അതേപോലെ ബച്ചകും ബച്ചാല അത്ര ഇടീ നാൾ കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ദുവ ആക്കിയോണ്ടിക്കും. അപ്പം അത്ര മാത്രമല്ല അതേ ഉമ്മ ഈ പെണ്ണ് തേടുമ്പോഴത്തേക്കും എല്ലാത്ത കാണിട്ട് ഫസ്റ്റിലേക്കുവാൽ പെണ്ണ് തേടുന്നു നല്ല മോനുക എന്തായെങ്കിൽ ഒന്ന് നല്ല പെണ്ണ് കിട്ടുന്നു അതൊരു ഭാര്യ ഒരു ആകാംക്ഷയിക്കർ എല്ലാ ഉമ്മമാർഗും ഇക്കർ നല്ല പെണ്ണ് കിട്ടുന്നു രണ്ട് മോനുക അവൻ്റെ സപ്പോർട്ടാക്കി അവൻ്റെ അവൻ്റെ ഒട്ടമേ ഇക്കോകായി നല്ല പെണ്ണ് കിട്ടണോ ചിലർ എല്ലാം ആക്കിയോണ്ടേ ഇക്കറാറ് മാത്രം എപ്പം ആ പെണ്ണ് ഔത്ര ഒൽക പണ്ടാൽ അപ്പോൾ അവിടെ തങ്ങളെ കെമിസ്ട്രി ചേഞ്ച് ആയപ്പോൾ അവർ ജെൻഡാലതും നോക്കിയാണ്ടായി അത് എന്തിക്ക് ഇങ്ങനത്തെ ഡിഫറൻസസ് കണ്ടോന്നുള്ളൂ കുറേ അങ്ങ് ചുമ ഡിമാൻഡിങ് ഇക്കറാറ് കുറേ ജഡ്ജ്മെൻ്റൽ തോട്ട്സ് ഇക്കറ വെച്ചെങ്കിൽ അതിങ്ങനെമേ അത് അങ്ങനെമേ അവൾ അങ്ങനെ ഈമ ഇങ്ങനെ ഇങ്ങനത്തെ ഒരു തങ്ങൾക്കൊരു ഒരു ജഡ്ജാക്കിത്ത് ചിലറെ പോലത്തത് കുറേ അങ്ങക്ക് സബറേ ഇല്ല സബർ ചിലറ ബസ്തേ ഇല്ലാണ്ടാവും ഇങ്ങനത്തെല്ലാം ഞങ്ങൾക്ക് ഇപ്പം കണ്ടോന്നുണ്ട്. ഇപ്പം ഞങ്ങൾ ഇപ്പോഴത്തെ സിറ്റുവേഷൻ ഞങ്ങൾ നോക്കുമ്പോഴത്തേക്ക് സാധാരണ ഇങ്ങനത്തെ മേ കേസസ് യാറും ഞങ്ങൾക്ക് കൗൺസിലിംഗിലും വന്നുകൊണ്ടുണ്ട്. ദുനിയാവിൽ ഞങ്ങൾക്ക് എത്രമാ വലിയ വലിയ വസ്തുണ്ട് ഞങ്ങൾ സൂര്യ ചന്ദ്ര അതേപോലെ ഞങ്ങൾ ഗ്രഹ എല്ലാം നോക്കിയാണ്ടായി ഭൂമിയിലെല്ലാം ഇപ്പം ഞങ്ങൾ നോക്കിയെങ്കിൽ അതുകൊക്കെ പേനായ ഒരു ചലനയ്ക്ക് ഒരു വ്യവസ്ഥ ഉണ്ട് അതേ വ്യവസ്ഥയിൽ അത് പോയോണ്ടുണ്ടോ അല്ലെ അതെന്തും അപ്പറപ്പറാക്കിയോണ്ടില്ല ഒരാൾ ഗലാട്ടമായോണ്ടില്ല സൂര്യ എപ്പം ചെന്തിക്കാൽ നക്കിൻ്റെ വച്ചിരു നാ എന്തും പോണ്ടില്ല അവളാക്കട്ടുണ്ട് അല്ലേ മാത്രം ഞങ്ങൾ എന്താ ഇങ്ങനെ ആയോണ്ടല്ലോ ഇന്നതിൽ വെച്ചിട്ട് വീക്കുള്ള ഞങ്ങാമേ ഇന്നതിൽ വെച്ചിട്ട് ഞങ്ങൾക്ക് കമ്പയർ ആക്കിയാണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് ശക്തി കുറവടി മാത്രം ഞങ്ങൾക്ക് പഠിച്ചോന്ന് തന്ന ഒരു ബുദ്ധിശക്തി എല്ലാത്ത കാണിട്ട് യാറുണ്ട് ആർക്കും കൊടുക്കാത്ത ബുദ്ധിശക്തി ഞങ്ങൾക്ക് തന്നറ ഇരിയോല്ലാക്ക് സൃഷ്ടിയിൽ വെച്ചിത്ത് നിങ്ങൾ ഇൻസാനായി തിക്കറി എല്ലാത്ത കാണിട്ട് ബുദ്ധി ഉള്ള ഒന്ന് ചെന്ന് ഞങ്ങൾക്ക് ഞങ്ങൾ പവിത്ര ഗ്രന്ഥത്തിലെല്ലാം ഞങ്ങൾക്ക് കാണുമൊക്കെ ഇട്ടു അതിന് എന്താ ഞങ്ങൾ ഇങ്ങനെ ആക്കിയോണ്ടല്ലോ ഇത്രയല്ല ബുദ്ധി കിട്ടിയിട്ടും ഞങ്ങൾക്ക് ആയോണ്ടില്ല മാത്രം ഞങ്ങൾ ആൾമാരോ കീഴാക്കോകു ആൾമാരോ ഇൻസൾട്ടാക്കോകു ഇല്ലെങ്കിൽ നണ്ടോ ഒരു അപ്പർ ഹാൻഡ് അവിടെ കാട്ടോ കൈത്ത് ഞങ്ങൾ ആക്കുന്ന പോലത്തെ ഒരു സിസ്റ്റം ഞങ്ങൾ എന്തിക്ക് ഇങ്ങനത്തെതല്ല ആക്കിയോണ്ടല്ലോ ഇത് ഞങ്ങൾ എന്തിക്ക് ഞങ്ങൾ തിങ്ക് ആക്കിയോണ്ടില്ല അപ്പോൾ ഞങ്ങൾ ഇങ്ങനെ ഖയാലാക്കുന്നു ഒരാൾക്ക് ഞങ്ങൾ കൂടെ വന്ന് ഞങ്ങൾ നാൻ അവളെ കാണ്ടി മേൽ ഇല്ലെങ്കിൽ നൻ്റെ അവൾ രണ്ട കാണ്ടി കീഴേ ഇക്കോന്നു ഇങ്ങനത്തെ ഭാവന ഞങ്ങൾ എപ്പത്തോളം ഞങ്ങളെ മനസ്സിൽ ഇക്കറ അത്രത്തോളം ഞങ്ങൾക്കൊരു നല്ല വർക്കിക്കാല് അത്രത്തോളം ഞങ്ങളോ മെൻ്റൽ സ്റ്റെബിലിറ്റി ഞങ്ങളത് സമയിക്കാല് ഞങ്ങൾക്ക് ഒരാൾക്ക് വിശ്വാസം വരാല് അപ്പം എത്ര ഞങ്ങൾക്ക് തീർറ ഇങ്ങനത്തെ സ്വഭാവം ഞങ്ങളത് ഞങ്ങൾ ദൂരാക്കിയോണ്ട് പോകണം. അപ്പോൾ കുറേ ഞാൻ ബിസിയ ഒരു അഞ്ച് പോയിൻ്റ് ഞാൻ ചിലരെ ഏ നമത്തിൽ ഞങ്ങൾക്ക് ഈ റിലേഷൻഷിപ്പറും ഞങ്ങൾക്ക് സമാക്കിയോണ്ട് പോകാറും ചെന്ത് ഫസ്റ്റ് ബേനായോ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങളെ സബർ എത്തിക്കർ ഞങ്ങളെ സബർ ബേനായത് എത്ര തീർറ അത്ര നിങ്ങൾക്ക് സബർ കിട്ടുക നിങ്ങൾ ട്രൈ ആക്കണവർ അപ്പം ഞങ്ങൾ ട്രൈ ആക്കുമ്പോഴത്തേക്ക് ഏതിലുള്ള നിങ്ങൾക്ക് സബർ കിട്ടുക ആ എത്ര ഞങ്ങൾ നിസ്കാരത്തിൽ நாங்கள் எத்தனை தீர் நாங்களை பிரார்த்தனை எந்திரெல்லாம் உண்டா அதில் நீங்கள் சபுராக்கோ நீங்கள் ட்ரெயினிங் தண்ட ஒரு சிஸ்டம் நாங்கள் படித்தோம் நாங்கள் உண்டாகி தந்துடுறேன். அப்போ ஈ ஒரு சிஸ்டம் நாங்கள் நாங்கள் அதில் ஃபாலோ ஆக்கிட்டு அதுக்கு பேனாய ஒரு ட்ரெயினிங் நாங்கள் அங்கனமே எடுத்தோன்ட்டு போயிங்க நல்ல ரூபத்தில் எடுத்தேன்ட்டாங்க நாங்கள் நாங்களை சபர் நாங்கள் இன்ஷால்லா யாராயோன்ட்டு போவோம். அதே போல் நாங்கள் ஆக்கிய எல்லா பணிக்கும் நாங்களை ஈமான் எங்கே உண்டு நாங்கள் ஆர்கை தாக்குறோம். இத்தரெல்லாம் பணி நான் பார்க்கோன்ட்டு இல்லை நண்ட மூண்ட விஷயத்தில் ஆகட்டும், நான் பெல்லி ஆகிறோம் நண்ட மூண்ட பெல்லி ஆக்கிறதாகட்டும், நண்ட ஹஸ்பண்டரை நோக்கிற விஷயத்தில் ஆகட்டும், நண்ட ஹஸ்பண்டர் உமா மாற இல்லை எங்கள் அப்பா மாற நோக்கிற விஷயத்தில் ஆகட்டும், நான் எந்த ஆக்கியோன்ட்டு உள்ளோன்ட்டு சொல்கிறது நாங்கள் கயலாக்கோம். ஆர்கை தாக்கியோன்ட்டு இல்லோம், ஹஸ்பண்டுகை தாக்குறோன்ட்டாங்க நீங்கள் அவட பெல்லிய தப்பாக்கியோன்ட்டுள்ளார். ஹஸ்பண்டு கைத்து நாங்கள் ஏதும் ஆக்கோகில்ல, நாங்கள் ஆக்கோனாயிருது நாங்கள ரப்பு கைத்து நாங்களை படித்தோன்னு கைத்து எந்த சனே நாங்களை உண்டாக்கி தந்துடமே அவன் நாங்கள் ஊட உள்ளமே அவன் கைத்துன்ட்டாம்புக்கு நாங்கள் பின்ன எந்த காங்களை நான் நண்ட ஹஸ்பண்டுக்கும் ஆக்குறல்ல நண்ட மா காக்க மாமிக்கும் ஆக்குறல்ல நண்ட மர் நண்ட மர்மூல்கும் நான் ஆக்குறல்லான்னு சேர்ந்து நாங்கள் அது ஃபஸ்ட்டுக்கே தலையில் வச்சு திக்கணும். பின்ன தீரத்தர ஒரு இஹ்சான்ல இஹ்சான் நாங்களை தடியில் நாங்களை மனசில் நாங்கள் யாரை யாரை உண்டாக்கித்து நாங்க அதுவும் டெவலப் ஆக்கணும். அவர் எந்தச்சு நீங்கள் நாங்க தீரத்திர ஒராளுக்கு பரஸ்பர ஒராள் நாங்கள் அங்கைத்து துவா ஆக்குறோன்ட்டாங்க நீங்கள மனசில் உள்ள எல்லா கல்மஷா தூரம் ஆகிறோம் சேர்ந்து நாங்கள் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிபாட்டி தந்தார். அப்போ நாங்கள் ஹயல் ஆக்கணும், நீங்கள் ஒராளுக்கு ஒராள் பரஸ்பர துவா ஆக்குறோன்ட்டாங்க அங்கு அங்கு பேனைத்து நீங்கள் பிரார்த்தனை ஆக்கியோன்ட்டுள்ளாருன்ட்டாங்க. அப்போ நாங்கள் எந்த ஒரு அங்கே மனசுக்கு நாங்களை மனசுக்கு அங்கலோ அங்கே எந்திரெல்லாம் இதுண்டா பேண்டாத்த ஃபீலிங்ஸ் உண்டா பேண்டாத்த கொரிய தாட்ஸ் உண்டா அதெல்லாம் நாங்கள் தூராக்கி உண்டு தண்டுன்னு சேர்ந்து நாங்கள் அர்த்தாக்கணும். தீரத்தர நாங்கள் எந்தாக்க ஒரு ரிலேஷன்ஷிப் நாலாம் மற்றது எந்திர சனிங்க ரிலேஷன்ஷிப் முட்டாவுக்கு எந்திரெல்லாம் சாத்தியம் உண்டா சம்பந்தத்தை முட்டாக்கு எந்திர சாத்தியம் உண்டா அது நாங்கள் தீரத்தர ஆக்கி உண்டு போகணும். ஒராள் ஒராள் தூரம் ஒரு ஏ சிச்சுவேஷன் உண்டா அதில் செம்ம தூராக்கி வந்துட்டு போனோம் அவர் நாங்கள். அப்போ நாங்கள் எல்லா விஷயத்திலும் கயாலாக்கும் நான் இங்கே ஸ்டெப் நான் எடுத்தேன்ட்டாங்க இதில் நண்டு ரிசல்ட் எந்திராகும் இதில் லாஸ்ட்டுக்கு நான் எந்திர கிட்டுரு நண்டு அவுட்கம் எந்திரும் இங்கே நான் என்ட்டாங்க நாங்கள் ப்ராப்ளம் யாராவருன்ட்டாங்க அதில் அவாய்ட் ஆக்கிறமே நல்லோம். சிறிய சிறிய ஒரு சுக்கத்துக்கைத்து பெல்லிய துக்க நாங்கள் பண்டோன் கண்டன்ட்டாங்க அதில் நாங்கள் ஆயத்திர அவாய்ட் ஆக்கிற நல்லோம். பெல்லியதுக்கு எந்திராங்க வந்து ஆக்கும் பெல்லிய நாங்கள் சுக்கா கிட்டுருன்ட்டாங்க சிறிய துக்கத்தை நாங்கள் டாலரேட் ஆக்கித்து இன்ஷால்லா முன்னால் போகும் நாங்கள் ட்ரை ஆக்கணும். பின்னொன்று லாஸ்ட்டு நாங்கள் பேனாயிரம் எந்திரச்சனிங்க கைண்ட்னஸ் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஆளோ நாங்கள் பாரி சௌமியத்தில் நாங்கள் முன்னால் போண்டதை திக்கிற அப்போ இஹ்லாஸோடு கூடித்து நாங்கள் பணி எடுக்கிறது சின்சியரிட்டி சொல்கிறாரு நாங்கள். அப்போ சின்சியர் ஐத்து நாங்கள் பணி எடுக்கிறது ஏது இன்னெங்கும் ஒரு நேரில் நாங்கள் போண்டதை திக்கிற நாங்கள் நாங்கள் நோக்கணும். ஈ அஞ்சு பஸ்து நாங்கள் ஆயத்தனை நாங்களை லைஃப்பில் நாங்கள் அளவடிச்சோன்ட்டா இங்கு இன்ஷால்லா நாங்கள் ஆ ஃபேமிலியில் உள்ள இங்கந்த எல்லா சம்பந்தத்தோ ஈ கலகேந்திரெல்லாம் உண்டா அது தீரத்திர கொரோடி ஆகிட்டு போண்டோம். நாங்கள் எப்போ நண்டபிசிய மாத்திர நக்கு பேனாயது மாத்திரம் நாங்கள் ஹயலாக்கி ஒன்று போண்டாமா அப்போ ப்ராப்ளம் யாராக வரும் பரஸ்பர அங்கைத்து நான் ஆக்குறோம் இங்கைத்து நான் ஆக்குறோம் நான் அங்கல பிசியத்தில் யாரை நாங்கள் ஹயலாக்கித்து அங்கல நல்லதுக்கைத்து நாங்கள் ஆக்குறோன்ட்டு இங்கே நாங்கள் போயன்ட்டா இங்கு ப்ராப்ளம் கொரோடி ஆகிட்டு போண்டோம். அப்போ எல்லாம் நக்கு பேரும் நான் சின்ன பல ஆகணும் இங்கே பரஸ்பர திங்க் ஆக்கிற கண்டி யாரா அவளுக்கு எந்திர இன்னெங்கும் நான் ஆக்குறேன் படித்தோன்கைத்து நான் ஆக்குறேன் இது நக்கல்லேங்கும் அவள்கள்லேங்கும் சாரில்லை ஐமகல்லேங்கும் நான் ஆக்குறேன் தான் சொன்னேங்க இது படித்தோன்னு நோக்கிறல்லே இதுக்கு நக்கு எந்த எங்கொன்னும் அதில் ஒரு பிரதிஃபலம் நக்கு அவட கிட்டுன்ட்டு சொல்கிற ஒரு நீயத்தில் நாங்கள் ஆக்கேன்ட்டாங்க ஆ இஹ்லாஸில் நாங்கள் பணி எடுக்கவும் நமக்கு சாத்தியம் வரும். அப்போ நாங்கள் முன்னால் போகும்போத்துக்கும் நாங்கள் எந்த ஒரு சொன்னீங்க ஒரு பெரிய ஒரு அஸ்திரம் நாங்களை கையில் இருக்கிறோம் நாங்களை படித்தோண்ட ஒரு சப்போர்ட் இருக்கிறோன்ட்டு சொல்கிற ஒரு ஒரு பாவனை நாங்கள் பண்ணோம். நாங்களே எல்லா எல்லா நம்தோ கிரந்தத்தில் நாங்கெல்லாம் காணோ கிட்டுறீங்க அந்த எல்லாம் பிஸியா நாங்கள் எத்தனை அதில் பிஸியா ஓதா அதில் பிஸியா ரிசர்ச் ஆக்கா நாங்கள் இப்போ எல்லா எல்லா தர்மத்தை எல்லா கிரந்தத்திலும் நாங்கள் காணோ கிட்டுறல்ல எங்கள் அந்த எல்லாம் பிஸியா அப்போ நாங்கள் இதில் ஹயலாக்கிட்டு போயான்ட்டா இங்கு நாங்கள் செம்ம பாசிட்டிவ் ஆகிட்டு நாங்களோ தாட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு போகணும். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பரஸ்பர சஹாய ஆக்கிட்டு அங்கல பாவனர் அர்த்தாக்கித்து முன்னால் போண்ட போல்தோரு அவுத்துலு ஒரு சிச்சுவேஷன் உண்டு உண்டா எங்கள் சாதாரணத்தை எல்லா ப்ராப்ளம் நாங்கள் தூராக்கவும் சாத்தியம் உண்டு. இப்போ லாஸ்ட்டுக்கு நக்கு செல்லோ நாய ஒரே ஒரு பிஸி எந்திர சென்னிங்கு துன்யாவில் உள்ள திருஷ்டாந்தத்தை நாங்கள் நோக்குவோம் ಅದರ ನಂಗಲ ಲೈಫಲ್ಲಿ ನಂಗದು ಎಂದ್ರ ಪಾಠ ನಂಗೆ ಪಡಿಬಾಟಿಯೋ ಅಂತ ಲೋಂಚಂತ ನಂಗೆ ಖಯಾಲ್ ಹಾಕಿತ್ತು. ಅದರ ಪೋಲೆ ನಂಗೆ ಮುನ್ನೋಲ್ ಪೋಂಪಲೆ ಎಂದ್ರೆಲ್ಲ ಪಾಸಿಟಿವ್ ಆಯ್ತು ನಂಗೆ ಎಡ್ಕೋಗವರು. ಅದರ ಎಲ್ಲ ನಂಗೆ ಪಾಸಿಟಿವ್ ಆಯ್ತು ಎಡ್ತಿತ್ತು. ಇನ್ಶಾಲ್ಲ ನಂಗಲ್ಲ ಸಂಬಂಧತೆ ಇನ್ನೂ ಯಾರ ಗಟ್ಟಿ ಹಾಕೋ ನಂಗೆ ಟ್ರೈ ಹಾಕಿ ಹೊಂಟೆ ಪೋವ. ಇತ್ತರ ಚೆನ್ನತ್ತು ನಾನು ಇಂಡತ ಕಾರ್ಯಕ್ರಮದ ನಾನು ನಿಕ್ ಪಾಟಿ ಹೊಂಟುಲ್ಲೆ.
1: ಶ್ರೋತೃಗಳೇ, ಇದುವರೆಗೂ ಇಂಡತ್ತು ಸಂದಲ್ದು ಕುಟುಂಬ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಖನೀಜ್ ಫಾತಿಮಾ ಐಮಡ ಫಲಕಂಗ ಕೇಟೊಂಡ್ ಬಂದ. ಇದೇ ಇಂಡತ್ತು ಸಂದಲ್ದು ಕುಟುಂಬ ಕಾರ್ಯಕ್ರಮ ಎಪ್ಪೊಂಗ್ ಕೇಟೊಂಡಿಕ್ಕರು. ಇದು ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM. ರಂಗ್ ರಂಗರು ಜೀವನ.

மாதலையான் நம்ப வந்தேன் கண்ணு தப்பா இருக்கு. ஏன்னா நீ நானே தேவை.

பக்கத்துல பாத்திரத்துக்கு நடப்புனாலியா எனக்கு நீ நம்புஜா ஆனா கொறி பாத்திரம் மீறினாலியான சண்ணா சத்தியனே வந்தடு சத்தியனே அப்பே அம்மேரு சத்தியனே பாக்கிய தேவத்தை சத்தியத பாத்திரத்துக்கு நடத்த ஆ தேவெல்லாம் நிச்சு ஜெருகே அஞ்சாத பண்பை கை முடிச்சு கை முகிதன்.

கணிக்கரை தோசன்னு அஞ்சாது இத்தனை நான் போயறது ஆண்டா ஒண்ணி பாத்திர நினைப்பதிலோ போதும் இரா பத்து சாண்டா இன்னும் கிடைக்க போகுதும்.

போறியே ஆண்டா பாத்திர தத்தல் சிரா பத்து ஜனு தாதமர் குரு ஆஹா அல்ல கிதக்க பக்குது அவளி தினமாத்தவை தமா.

என்ன டாக்டர்? அது ஏதோ ஆலோசிச்சு இந்த காதல முருகனை கத்துல சின்னித்தினாயே எங்கள கச்சனே அவங்க ஆண்டா நின்ன பாத்திர கேந்து என்ன கல்லு தலைக்கு வச்சுக்கிற மனசு நீராக போனப்ப அப்ப சத்தியத பாத்திரங்கு ஏற்று விலை உண்டு பண்ணுது தொதிப்பாங்க இறைந்து தின்றது என்ன பஞ்சில மடவுன்னு தூரமாக போனப்ப பொச்சப்ப பொச்சி ஈ லோகோடு சத்திய உரியோடு ஈ லோகோடு சத்திய உரியோடு அப்ப அனே ஜீஜோ பொச்சப்ப பொச்சி அப்ப போய் மச்சிட்ட

நிக்கலே மாத்தா போறது தூர போகுது இல்ல என்ன தாத்தா நிக்கலே மாத்தா ஏத்து தொந்தர தயமந்தது என்ன நாடு பிரயத்தம் மல்கொடுச்சு எங்கே இப்பதுக்கே சாகாது என்ன நட்சத்திர தோஷம் குடிச்சு ஜீவாலு பலிமல் தனி பாப்பா கை கால சொட்ட ஆனதானே புத்தி பலத்துட்டதானே ஜீவாத்தே பிரதி ஒரு இடையே பதுக்குள்ள

0: रेडियो सारंग 107.8 FM। கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரம் கொஞ்ச 07.8 FM। இது ரங்கு ரங்குரோ ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களோ சேஃபுல்ல குத்தார் இண்டத்து சந்தோல்த குட்டும்ப காரிக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறையும் சுவாகத இண்டத்து சந்தோல்த குட்டும்ப காரிக்கிரமத்துல முன்றதாயு ஆளு கனீஸ் ஃபாத்திமா ஐமோட பழக்கங்க கேட்டுன் வருவா
1: சந்தோலத்த குடும்ப காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் ஸ்வாகதம். நான் கனீஸ் ஃபாத்திமா. இண்டு பல்கவரையோ உள்ள டாபிக் மாமியும் மர்மோல பெஸ்யாயத்திக்கர் எந்திக்கு இப்போ ஈ சிச்சுவேஷனில் நாங்கள் இங்கெல்லாம் டாபிக் சும்மா ரெலவெண்ட் ஆயிட்டு நாங்கள் பல்கவரையோ நவரு அதுகைத்திக்கர் நான் ஈயொரு டாபிக் நான் சூஸ் ஆக்கிறோம். நாங்களும் துணியாவுக்கு படித்தோம் தன்னுற எந்திரத்து கூட உண்டாக்கிற நாங்கள எந்திரத்து கைத்திக்கிற நாங்கள் ஹயாலாக்கிறோமா எப்பாயங்கும் நாங்களை எல்லா நம்மத்துல டிஃப்ரெண்ட் ஆயித்துள்ள எல்லா பேர பேர நம்மத்தோ உண்டாக்கித்தும் நாங்கள் ஒரே ஒரு துணியாவுக்கு இட்டு இட்டுத்து நாங்களோ கடத்திரோ எந்தி கைத்திக்கோ சந்து நாங்கள் ஹயாலாக்கி தேய்க்கால் எத்தர்த்தோலோ அது ஈ டிஃப்ரென்சஸ் எல்லாம் இக்கும்போத்துக்கே நாங்களை ஒட்டிக்கு நாங்கள் எல்லாரும் ஒரே பல ஆக்கி திந்தீங்க இத்தரெல்ல கலாட்டைக்கோகிந்தா சந்து நாங்கள் ஹயாலாக்குவோம். மாத்திரம் எந்திக்கு இங்கே நாக்கி ஒன்றுள்ளோ நங்கு நாங்களாமே எல்லா இதில் நங்கு ஒரு லெசன் எந்த தண்டோ சந்தாண்டாங்க நீங்களும் நாங்கள் எல்லாரும் உண்டாக்கிற பரஸ்பர பின்னத்திலே உண்டாக்கிறோம். எந்திக்கு நீங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு பரீட்சை எத்திக்கணும் சந்து நீங்க நீங்களோ அங்கே ரியாக்ஷன் எங்கே நிற்கிறது அங்கே எந்த இங்கே ஒன்று ஆக்கும்போத்துக்கு நீங்கள் அதுக்கு ஸ்பந்தனை எங்கே கொடுக்குறாரு ஆபிசியத்தில் நீங்களோ டெஸ்ட் ஆக்க கைத்திக்கிறது இங்கத்தெல்லாம் உண்டாக்கிறோம்னு சந்து நங்கு ஒரு பாட்டை நாங்கள் படிபாட்டி தந்துடும். அப்போ நாங்கள் ஹயாலாக்கணும் நாங்கள் மாத்திரல்ல உள்ளோ துணியாவில் ஒரு ஆள் மாத்திரல்ல உள்ளோ எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்பத்தில் ஒரு பரீட்சை உண்டாயோன்ட்டிக்கரு அது ஆயோன்ட்டிக்கரு நமக்கு மாத்திரம் இங்கே ஒரு ப்ராப்ளம் உள்ளோ இல்லை எங்கே இங்கே ஒரு கஷ்டம் வந்துடும் சொல்கிறவரு அங்கே ஒரு பிஆர நாங்களோ மைண்ட்ரமே நாங்கள் எடுத்து விடணும். ஒரு சிறிய ஒரு திருஷ்டாந்த நமக்கு நாங்களோ கிதாபுலெல்லாம் நமக்கு காணோ கேட்டுரு எந்திர சென்னைங்க சயின்ஸிலும் நமக்கு இப்போ சென்னோன்ட்டுள்ளார் ஜண்டு கடல் நடுவுல ஜண்டு கடல் உண்டு ஈ துனியாவும் அது எங்கே சென்னைங்க ஒரு கடல் சொம்ம அதில் தண்ணி சொம்ம ஸ்வீட் உண்டு இன்னொரு கடல் தண்ணி சொம்ம உப்பு உண்டு மாத்திரம் அது ஜண்டு மீட் ஆகாத்தோ ஒரு கண்ணுக்கு காணாத்த போலத்தோ ஒரு பேரியர் அவட நமக்கு உண்டாக்கி வச்சிருந்து சந்து அப்போ இதில் நமக்கு பிடியவர் எந்திர சென்னைங்க நாங்கள் படித்தோம் நாங்கள உண்டாக்கிற நாங்களை நாங்களை சிஃபத்தில் ஏற்றிக்கிறோம் அதில் நாங்கள் நல்லா யூஸ் ஆக்குக ஏற்றிக்கிறோம் ஜண்டு ஒட்டிக்க மிக்ஸ் ஆயிங்கு இப்போ ஈ தண்ணீரமே நாங்கள் நோக்கேன்ட்டாயங்கு ஜண்டு தண்ணி ஒட்டிக்க மிக்ஸ் ஆயிட்டாயங்க எத்தனை பெல்லி அநாகுத்தாவும் நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டும் இல்லை இங்கே உப்பும் இல்லாத போலத்த ஒரு அவஸ்தை ஏற்றிக்கிறோம். அப்போ நாங்களை நாங்களில் ஒரு ஃபித்ரா நாங்களை நாங்களில் ஒரு சுவாவத்தை நேச்சுரல் ஆயித்துள்ள ஒரு சுவாவம் நாங்கள் இக்குரு அதில் ஒட்டிக்கமே நாங்கள் பாழகு நாங்கள் ஒட்டிக்க இக்கோகு நாங்கள் ஆயத்திர நாங்க நாங்கள் ட்ரை ஆக்கணும் இது ஒரு ட்ரைனிங் ஒரு ஃபீல்டை திக்கிறோன்னு சொந்த நாங்கள் இப்போ ஹயாலாக்கணும் அவர் எந்த சொன்னீங்க நமக்கு நாங்களோ பேனாய எல்லாம் நமக்கு பேனாய பழிக்கல நாங்களோ சிஃபத்திர கூட்டித்து நாங்கள் ஒட்டிக்க போகும்போதுக்கு நாங்கள் துணியாவில் எங்கே போகணும் இது நமக்கு படிபாட்டோ கை திக்கிற ஈ ஒரு திருஷ்டாந்த நமக்கு தண்டோம். மாத்திரம் நாங்கள் ஈபிசியாக ஹயாலே ஆக்கியோன்ட்டு இல்லை நாங்கள் எந்த ஆக்கியோன்ட்டுலாம் சொன்னீங்க அது சமுத்திரத்தை பாலுகே விட்டோன்ட்டுள்ள இன்சான் இன்சான்ற பாலுகே போயோன்ட்டுள்ளார் நாங்கள் அதில் விஷயத்தில் ஹயாலாக்கில்ல இது எந்திக்கு நாங்கள் எல்லாம் இங்கே தந்துடும் நமக்கு படித்தோன்னாங்களோ ஈ எல்லாம் விஷயத்துக்கு நமக்கு எந்திக்கு இங்கத்ததெல்லாம் நமக்கு திருஷ்டாந்த தந்தோன்ட்டுள்ளார்னு சேர்ந்து நாங்கள் ஹயாலாக்கில்ல. இப்போ நாங்கள் ஒரு மாமியும் மர்மோல விஷயா நாங்கள் இப்போ எடுக்கிறோன்ட்டாங்க எத்தரே ஆல்மார் ஈ ஒரு நியமத்து இல்லாதங்க உள்ளார் எந்தோ மங்கிலாவுக்கு இல்லாத்தங்க இல்லைன்ட்டாங்க மக்க இல்லாத்தங்க அங்கு மாமி ஆகட்டும் மர்மோல் ஆகட்டும் இதில் ரிலேஷன் எந்திரோன்னு தங்க பிடியாவுக்கு சாத்தியமே இல்லை. பின்ன குறையாங்க இப்போ நாங்களை சாதாரண தாழ்மார் எங்கே உள்ள அர்ச்சனன்ட்டாங்க ஈ ரிலேஷன்ஷிப்பில் மகத்துவ பிடியில ஏ ரிலேஷன் பண்ணி இக்கட்டும் ஏ ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா நம்மத்தோ நமக்கு சம்பந்தத்துக்கும் அதுக்கு இது ஒரு மகத்துவான்ட்டு மாத்திரம் நமக்கு அது எந்திக்கு நமக்கு பிடியாயோன்ட்டு இல்லை சொன்னீங்க அது நமக்கு ஃப்ரீயில் கிட்டியது நாங்கள் எல்லாம் ஹயாலாக்கிங்க நாங்கள் பைசா கொடுத்தது நாங்கள் ஏ ஒரு சாமான எடுக்கிறோமா அதுக்கு நாங்கள் பயங்கர விலை வைக்கிறோம் ഞങ്ങളുടെ കയ്യിലുള്ള മൊബൈലാവട്ടെ, ഞങ്ങളുടെ കയ്യിലുള്ള ലാപ്ടോപ്പ് ആവട്ടെ, ഞങ്ങളെ ഒരു ബിൽഡിംഗ് ആവട്ടെ, ഞങ്ങൾക്ക് ബാടിക ബണ്ട് ഏതായും ഒരു സ്വത്താവട്ടെ, അതൊക്കെ ഞങ്ങൾ ഭയങ്കര വില പേക്കില്ല. എന്താ വെച്ചാൽ ഞങ്ങൾ പൈസ കൊടുത്തിട്ട് ഞങ്ങൾ ഉണ്ടാക്കിയത് അത് എത്തിക്കരഞ്ചന്ത്. അതേപോലെ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങൾ പഠിച്ചോൻ തന്ന ഒരു കണ്ണാവട്ടെ, പല്ലാവട്ടെ, ഞങ്ങളെ നാവട്ടെ, ഇതര വിഷയത്തിന് ഞങ്ങൾ എന്നും ഹയാലാക്കില്ല, അതിലൊരു വില പേക്കില്ല. എന്താ വെച്ചാൽ അത് ഞങ്ങൾക്ക് ഫ്രീയിൽ കിട്ടിയത്, ഞങ്ങൾ പൈസ കൊടുത്തിട്ട് എടുത്തതല്ല. അതേപോലെ ഇതും അങ്ങനെ ഒരു റിലേഷനും അങ്ങനെ ഏതൊക്കെ റിലേഷൻ ചെല്ലുമ്പോത്തേക്ക് സംബന്ധ ചെല്ലുമ്പോൾ ഒരു മനുഷ്യക്ക് ബേനായോ ഉണ്ടോ മാനസിക ബെളവണികക്ക് ബേനായോ ഒരു വസ്തുക്കർ ഈ റിലേഷൻഷിപ്പ് അങ്ങ് ഇമോഷണലി അങ്ങനെ ഡെവലപ്പ് ആവുകയത്ത് തന്ന ഒരു റിലേഷൻഷിപ്പ് ഉണ്ടായിത്തേക്കർ മാത്രം അതിൽ ഞങ്ങൾ എപ്പോഴും നിഗ്ലക്റ്റേ ആക്കിയോന്നുള്ളൂ. ഞങ്ങൾക്കിപ്പം ഞങ്ങൾക്ക് പിടിണ്ടു റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എങ്ങനെ ചെന്നു നിങ്ങൾക്ക് ഔത്തുൽ ആർ നല്ല അങ്ങമ്മ ബെസ്റ്റ് അങ്ങായിത്തിക്കറാർ ആൽമാറിൽ വെച്ചിത്ത് ഇന്നതിൽ വെച്ചിത്ത് ബെസ്റ്റ് ആൽമാർ നിങ്ങൾ ഔത്തുൽ നല്ല ഇന്നങ്ങാണ്ട് ചെന്ന് മാത്രം ഞങ്ങൾ ഔത്തുൽ ഞങ്ങൾ എങ്ങനെ നിൽക്കറ സാധാരണ ഞങ്ങൾ പറത്തിൽ എല്ലാവരോട്ടും ഞങ്ങൾ ഭാര്യ നല്ലോ ഞങ്ങൾക്ക് കൗൺസിലിംഗ് കേസ് സാധാരണ പണ്ട് പെണ്ണിങ് ചെന്നോണ്ടിക്കറാർ ഞങ്ങളുടെ ഹസ്ബൻഡും പറത്തിൽ ഭാര്യ നല്ല മാം എന്ത് എന്തും ഇന്നെങ്കും അങ്ങോട്ട് ചന്തത്തിൽ ചിലറ് കേക്കർ എല്ലാം ആക്കറ ഞങ്ങൾക്ക് എത്ര പെണ്ണിങ്ങും ഹെൽപ്പാക്കറ ഔത്തുക്ക് വന്ന സാത്തക്ക് എന്തരാവറും ഞങ്ങൾക്ക് പിടിയാവില്ല. അപ്പം ഇങ്ങനത്തെ അവസ്ഥ എത്തിക്കറ ഞങ്ങളത് ഞങ്ങൾ എന്താ ഇങ്ങനെ ആയോണ്ടല്ലോ ഞങ്ങൾ ഞങ്ങൾക്ക് എന്താ അത് റിലേഷൻഷിപ്പിൽ ഞങ്ങൾക്ക് മെയിൻറ്റെയിൻ ആക്കുക ആയോണ്ടില്ല. ഇതര വിഷയത്തിൽ ഒരു മാമിര പേഴ്സ്പെക്റ്റീവിൽ ഞാനുണ്ട് പൽക്ക പറയുക ഇഷ്ടപ്പെട്ടു എന്നുള്ള ഞങ്ങൾ ഇന്നതിൽ വെച്ചിത്ത് ചുമ ഡെലിക്കേറ്റായിട്ടുള്ള സംബന്ധം അത് മാമിമാർ മൂല സംബന്ധമായി തിക്കറും ഇതര ചന്ത് എത്ര അമ്മാ ദുനിയാവലിപ്പം ഞങ്ങൾക്ക് പിടിണ്ടു ഡിവോഴ്സ് കേസസ് ആയോണ്ടുണ്ടു ആൽമാർ ഒരാൾ ഒരാൾ ഉണ്ടല്ല പൽക്ക പറയില്ല എല്ലാ നമുക്കും ദൂരദൂരമായോണ്ടുള്ള ഒരവസ്ഥ ഞങ്ങൾക്ക് കണ്ടോന്നുണ്ട്. ഇത്ര ഫ്രെജൈൽ ഇത്ര ഒരു നാസൂക്കായിട്ടുള്ള ഒരു റിലേഷൻഷിപ്പ് വേറെ ഏതുമില്ലാണ്ട് ചെന്ത് ഞങ്ങൾക്ക് ഇപ്പം തന്നെ അതിൽ കാണുക്കിട്ടു. അപ്പം ഇതിൽ ആവുക ഭാരി കഷ്ടമുണ്ട് ഇതിൽ മുന്നോൾ പോകുന്നെങ്കിൽ കഷ്ടമുണ്ട്. എന്താ വെച്ചെങ്കിൽ രണ്ട് ആളും രണ്ട് ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ വന്നങ്ങായി തിക്കറാറ് അങ്ങലോ അങ്ങനെ ബെല്ലിയാക്കിയ സ്റ്റൈൽ വേറെ അങ്ങക്ക് അങ്ങനെ ഉമ്മാബറോ അങ്ങക്ക് അങ്ങനെ തർബിയ കൊടുത്ത സ്റ്റൈൽ അങ്ങക്കല്ല വേറെ തിക്കറ് അങ്ങനെ വാല്യൂസ് എന്തോ അങ്ങനെ നൈത്തിക അങ്ങനെ ഒരു വിളവണിക്ക് എങ്ങനെ എന്ത് അത് വേറെ വേറെ സ്റ്റൈലാവും ഒത്തുകും അങ്ങക്ക് വേറെ വേറെ ടൈപ്പിൽ അങ്ങനെ ബിഹേവിയറും അങ്ങനെ ചേഞ്ചസ് ഞങ്ങൾക്ക് കണ്ടോ ഞങ്ങൾക്ക് കാണുക കിട്ടും. മാത്രമാ ഞങ്ങൾ ഇപ്പം ചെല്ലോനായത് എന്ത് വെച്ചെങ്കിൽ രണ്ടാളും ഉദ്ദേശം എന്തോ നല്ലമേ ആയിത്തിക്കർ ഇതിൽ ഒരാൾ ഒരാൾ കീലിടോ ഒരു ഉദ്ദേശം വെച്ചിട്ട് പണ്ടങ്ങല്ല ഒരു ഒരു മാമി ആവട്ടെ ഒരു മർമ്മല്ലാവട്ടെ അങ്ങ് ഉദ്ദേശം അങ്ങനെ ഉദ്ദേശം നല്ലമേ ഇക്കർ മാത്രം അങ്ങനെ ഏതാ ഒരു ബിഹേവിയർ വെച്ചെന്ന് ഒരു എന്തായും ഒരു ബിസ്യത്തിൽ മനസ്താപ വന്ന സബളും ഇത് ഇങ്ങനത്തെ എല്ലാം പ്രോബ്ലം ആവും. അതിൽ ഒരേ സെൻറ്റർ ഓഫ് അട്രാക്ഷൻ ഒരേ ആളുള്ള അതെന്തോ മാമിക്ക് അവണ്ട് അയാൾ അവളോ മോനായി തിക്കറാന്ന് അതേപോലെ ഒരു പെണ്ണുക്ക് അവളോ ഹസ്ബൻഡായി തിക്കറാൻ ഇത് രണ്ടാളുകും ഒരേ ഒരു സെൻറ്റർ ഓഫ് അട്രാക്ഷൻ ഇന്ന സബുലു ഈ ഇങ്ങനത്തെ എല്ലാ പ്രോബ്ലം ഞങ്ങൾക്ക് കാണുക്കിട്ടു. ഈ മാമി ആയവൾക്ക് ഒരു പെണ്ണ് ഒരു പർത്ര ഒരു പെണ്ണ് ഔത്തുക്ക് പണ്ടോ ചെല്ലുമ്പോഴത്തേക്കും ഒരു നമത്തോറു കളവളി ഉണ്ടാവും അങ്ങക്കൊരു അങ്ങക്കൊരു മനസ്സുകൊരു ഒരു നമത്തോറു ഫീലിംഗ് എക്സ്ട്രാ ഒരു ഫീലിംഗ് പണ്ട് എന്തോ നണ്ട എല്ലാ ഇന്ന് നാൻ ചെന്ന പോലെ ഉടെന്തും ആവാലക്കാണ്ട് ചിലരെ ഒരു ഇൻസെക്യൂർ ഫീലിംഗ് അവൾക്ക് പണ്ട് അത് സഹജമായി തിക്കർ മാമിക അങ്ങനത്തത് പണ്ടത് സഹജ എന്താ വെച്ചെങ്കിൽ ഒരു പർത്രമേ വേറെ എന്ത് ഗുരുത്തമേ ഇല്ലാത്തോ ഇല്ലെങ്കിൽ ഞങ്ങൾ ഔത്തു ഇല്ലാത്ത ഒരു പെൺ ഞങ്ങൾ ഔത്തുക എക്സ്ട്രത്തിൽ വരുമ്പോത്തുകൂ ഞങ്ങൾക്ക് അങ്ങനത്തെ ഒരു പ്രോബ്ലം ഉണ്ടാവും. ഇപ്പം ഞങ്ങൾ നോക്കിയാണ്ടായെങ്കിൽ ഞങ്ങൾ ഔത്തു ഒരു എക്സ്ട്രാ ഞങ്ങൾ ഒരു കുർസ് കൊമണ്ട അപ്പോൾ ആ കുർസ് ഓടെ വെയ്ക്കോന്നു എന്തരാക്കോന്നു ചെന്ന് ഞങ്ങൾ ഫസ്റ്റ്ഗേ പ്ലാൻ ആക്കിത്ത് അതിൽ അതിൽ ചന്ത ഓടെ വെയ്ക്കോന്നു സെറ്റാക്കോന്നു ചെല്ലറും ഒരു നാലഞ്ച് നാൾ മുന്നോലമേ അത് പ്ലാനെല്ലാം ആക്കിയിട്ട് വയ്ക്കുക അല്ലേ. അപ്പോൾ ആ പ്ലാനാക്കിയിട്ട് ഈ കുർസുകളെല്ലാം ബായ് വരാത്ത സബ്ലും അത് ചന്തത്തിൽ ഞങ്ങൾ ചെന്ന പോലെ ഇക്കറുണ്ട്. അതേപോലെ നിങ്ങൾ ഒരു വന്ന മർമ്മോലും അങ്ങനെമേ ദയിക്കോണോണ്ട് ചെന്ത് ഞങ്ങൾ എക്സ്പെക്റ്റ് ആക്കിയെങ്കിൽ അത് ഞങ്ങൾ തപ്പു ഭാവന എത്തിക്കറ ഞങ്ങൾ അങ്ങനെ ആക്കോക്കു തീരാം ഞങ്ങൾ ഹയാലാക്കോണു അവളും വന്ന പിന്നെ ഞങ്ങൾ ഞങ്ങളെ പെണ്ണിറ പോലമേ ഞങ്ങൾ ആദരോ മുന്തുവർഷയോണ്ട് പോണു. അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് കൂടെ ചെല്ലോകുള്ള എന്താ വെച്ചെങ്കിൽ അവൾക്ക് ഒരു മാമിയായ അവൾക്ക് ഒരു ഇൻസെക്യൂർ ഫീലിംഗ് പണ്ട് ഓ നണ്ട ഇന്ന് നാൻ ഇന്ന് ഇന്നത്തെ ഇന്ന് ചെന്നപ്പോൾ എന്തും ആവാലേ ഉടെല്ലാം ചേഞ്ചസ് കൊമ്പറുവാൾ വന്നാൽ പിന്നെ എല്ലാം ചേഞ്ച് ആവും ചിലരെ ഒരു ഒരു ഭാവന അങ്ങ് പണ്ട്. അപ്പം நாங்கள் இப்போ ஹயலாக்கணும் அவ்வளோ தலையில் உள்ள பாவனை எந்திரல்ல இருக்கிறோம். ஒரு மாமி ஆய அவ்வளோ அவ்வளோ கிடாவரோ ஃபஸ்ட்டுக்கு டெலிவரி ஆயப்பா அப்பத்தை படிச்சது ஈ கிடாவரோ பெல்லி ஆக்குற ஒரு தோலும் அவ்வளோ எல்லா நம்பத்திலும் நர்ச்சர் ஆக்கி திக்கிறாள் அல்ல. நாங்கெல்லாம் பிடிண்டு ஒரு கிடாவோ ஃபஸ்ட்டுக்கு போர் நாவும் பொத்துக்குள்ள ஆ நொம்பல அதில் பின்னத்த எத்தரெல்லாம் கஷ்டப்பண்டாள் உம்மை மாறு நாங்கள் சமா ஹயலாக்கேன்ட்டா இங்கே நாங்கள் ஏன் நம்பத்திலும் அதுவும் இது தீர்க்கோக்கு நமக்கு சாத்தியம் இல்லை. உம்மரோ நமக்கு ஆக்கிய ஒரு சேவை நாங்கள் அது எங்கே பெற கொடுக்கோக்கு நமக்கு சாத்தியம் இல்லை. சரிங்க அத்தனை நொம்பலத்திலும் ஆ ஒர்க்கு ஒழிஞ்சித்தும் ஆ ஒர்க்கில் ஒர்க்கிலுமே அவ்வளோ கிடாவுக்கும் பால் கொடுத்துத்தும் அதே போல் சுபைக்கு வாபஸ் என்கிறோம் இது எல்லா நம்பத்தில் நாங்கள் நோக்கேன்ட்டா எங்கு அது உம்மை மார்க்கு மாத்திரை பிடி க மக்களை வெள்ளியாக்குற ஒரு அவஸ்தை அது ஆர்கும் வேற ஆர்கும் சென்னைங்கும் அது எந்த அங்கே கர்த்தாவில் எந்த சென்னைங்கு அதரோ அதர் அனுபவம் அது அங்கே பிடி எத்தனை எங்கெல்லாம் அனுபவம் இருக்குறுன்றது. அப்போ ஆ கிடாவரோ ஃபஸ்ட்டுக்கு நோக்கும் பொத்துக்கு ஆ மனசுக்கு அவர் ஒரு கொசி கிடாவரோ ஃபஸ்ட்டுக்கு நடக்கும் பொத்துக்கு அவர் ஒரு கொசி கையில் ஃபஸ்ட்டுக்கு ஆ கிடாவரோ கொமந்து நர்ஸ் பந்து கையில் தரும் பொத்துக்கு அதரோ அவர் ஒரு கொசி அதெல்லாம் நாங்கள் நென்பாக்கிட்டு போயிங்க எத்தனமாக இருக்கிற நாங்கள் கொசியாய ஒரு சன்னிவேஷம் நாங்கள் பந்தது நாங்கள் செம்ம உண்டு. அதில் பின்ன அவளும் அவள் கிடாவரோ ஸ்டடீஸ் கைத்து ஓதித்து எழுது எழுதித்து இங்கே நல்லா எழுது பாட்டுறதுக்கும் ஓது பாட்டுறதுக்கும் அவளுக்கு ஆயில்லன்ட்டா இங்கே அவள் பேரங்களை கையில் அதில் ஆக்கு பாட்டித்து எத்தனை கஷ்டப்பண்ட உமா மாறினாங்களா கையில் உள்ளார் நாங்கள் எல்லாம் அப்படின் சென்னைங்க இமோஷ்னலி ஃபிசிக்கலி எல்லா நம்பத்திலும் சப்போர்ட் ஆக்குறாங்கமே உள்ள. அப்போ நண்ட கிடாவுக்கு எந்த இங்கே வந்து ஆவோத்தி எந்தும் ஆவோக்கு தீர எந்தும் யாரோ ஒருடி ஆயன்ட்டா இங்கே அதுக்கு நான் உள்ளேன்ச்சு எல்லா டைமிலும் அதுக்கு ஒரு சப்போர்ட் ஆகி நிற்கிற ஒரு மனுஷாய திக்கிற ஒரு உம்மான்ட்டு சொல்கிறது. அப்போ அவனு ஸ்டடீஸ் கம்ப்ளீட் எல்லாம் ஆய பின்ன ஆ ஒரு கொசி அதுவும் நாங்கள் நமக்கு சின்னத்து பிரயோஜனம் இல்லை அந்த சொன்னிங்க அது ஆயங்கே பிடி எத்தனை பெல்லியோ கொசி அவரும் நண்ட ஒரு மோன் பெல்லி ஆயான்னு அவனும் அவனுக்கு இப்போ அவனோட ஜாப் அவனு இப்போ தேடி ஒன்ட்டுள்ளான்னு இல்லைங்க ஆ ஜாப் கிட்டியா பின்னத்தா கொசி அதெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு உம்மை மார்கே அதில் பிஸியாக பிடி அந்த சொன்னிங்க அத்தர் அவளு ஜாவும் போல் அதுகைத்து மெஹனத்தாக்கி ஒன்ட்டிக்கிறாள் எந்த இல்லைங்க அவள் துவா ஆக்கி ஒன்ட்டிக்கிறாள் நண்ட மோண்டோ நல்லதில் நல்ல ரூபத்தில் எத்துபாட்டுன்ட்டு சொல்கிற துவா உண்டல்லே அது கண்டினியூஸ் ஆகி எங்கெந்த மக்க பெண்ணுங்க கட்டும் மக்கா கேர் ஆக்கி இல்லைங்கும் சார் இல்லை மக்கா அங்கெல்லாம் அங்கலங்களோ உம்மை மாறுறோ அங்கு அங்கே மனசு நொம்பலாக்கி ஒன்ட்டு இக்குவார் அங்கே பல்கத்தில் ஆகட்டும் அங்கே வர்த்தனையில் ஆகட்டும் மாத்திரமா ஆ உம்மை மாறு மாத்திரம் ஆயத்திக்கிற ஒரே துன்யாவில் ஒரே ஆள் நான் சொல்கிறேன் அங்கந்த இடீ நாள் தச்சித்து துவா ஆக்கி ஒன்ட்டிக்கிற ஒரு மனசு சொன்னிங்க அது உம்மர மனசு மாத்திரம் ஆ துவா ஆக்கும் போத்துக்கும் எப்போத்துக்கும் மறக்காலே ஆ உம்மா ஆ பச்சாலே ஆ உம்மகு ஏது நண்ட கிடாவர பசியத்தில் தண்ட கிடாவர பசியத்தில் எந்தும் ஆக்கோகும் மறக்காலே அதே போல் பச்சுக்கும் பச்சாலே அத்தர இடீ நாள் கண்டினியூஸ் ஆயிட்டு துவா ஆக்கி ஒன்ட்டிக்கும். அப்போ அத்தர மாத்திரம்ல அதே உம்மா ஈ பெண்ணு தேடும் பொத்துக்கும் எல்லாத்த காண்டி ஃபஸ்ட்டிலே இக்குவாள் பெண்ணு தேடணும் நண்ட மோனுக்கு எந்த வந்து நல்ல பெண்ணு கிட்டணும் அது ஒரு பாரி ஒரு ஆகாங்ஷை இருக்கிற எல்லா உம்மை மார்க்கும் இருக்கிற நல்ல பெண்ணு கிட்டணும் நண்ட நண்ட மோனுக்கு அவன் சப்போர்ட் ஆக்கித்து அவன்கிட்டமே இக்கோகாய்த்து நல்ல பெண்ணு கிட்டணும்னு சொல்கிற எல்லாம் ஆக்கியோன்ட்டே இருக்கிறார் மாத்திரம் எப்போ ஆ பெண்ணு அவுத்துற ஒழுக பண்டால அப்போ அவர் தங்களை கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆய போல அவர் ஜெண்டால் அதுவும் நோக்கேன்ட்டாய் அது எந்திக்குங்க அந்த டிஃப்ரென்சஸ் கண்டோம் தொல்லும் கொரியாங்க சும்மா டிமாண்டிங் இருக்கிறாரு கொரியாங்க குறைய ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் இருக்கிறது சொன்னிங்க அது இங்கனமே அது அங்கனமே அவள் அங்கனே இமா இங்கனே இங்கந்த ஒரு தங்கொரு ஒரு ஜட்ஜாக்கித்து செல்ற போல்தது கொரியாங்க சபரே இல்லை சபர் செல்ற பஸ்தே இல்லான்ட்டு அவரும் இங்கேந்ததெல்லாம் நாங்கள் இப்போ கண்டோன் தோண்டும் இப்போ நாங்கள் இப்பத்த சுச்சுவேஷன் நாங்கள் நோக்கும் போதுக்கு சாதாரண இங்கே கேசஸ் யாரும் நாங்கள் கவுன்சிலிங்கிலும் வந்துட்டுண்டு துனியாவில் நாங்கள் எத்தனைமா வெள்ளி வெள்ளியோ பஸ்துண்டு நாங்கள் சூர்யா சந்திரா அதே போல் நாங்கள் கிரக எல்லாம் நோக்கியான்ட்டா எங்கள் பூமியிலெல்லாம் இப்போ நாங்கள் நோக்கியங்க அதுக்கு அதுக்கு பேனாய ஒரு சலனைக்கு ஒரு வியவஸ்தே உண்டு அதே வியவஸ்தையில் அது போயோன்ட்டுண்டும் இல்லை அதெந்தும் அப்பறைப்பராக்கி ஒன்றில்லை ஒராள் கலாட்டம் ஆகி ஒன்றில்லை சூர்யா எப்பவும் சந்திக்கால நான் கிண்டு வச்சிரு நான் எந்தும் போண்டில்லை அவ்வளோ ஆக்கட்டுன்ட்டு அல்லே மற்ற நாங்கள் எந்த இங்கே நாய ஒன்றுள்ளோம் இன்னதில் வச்சுட்டு வீக்குள்ளோ நாங்காமே இன்னதில் வச்சுட்டு நாங்கள் கம்பேர் ஆக்கேன்ட்டா இங்கே நாங்கள் சக்தி குறோடி மாத்திர நாங்கள் படித்தோம் தந்த ஒரு புத்தி சக்தி எல்லாத்த காண்டி யார் உண்டு ஆர்கும் கொடுக்காத புத்தி சக்தி நாங்கள் தந்துரு இரியோலாக்கு சிருஷ்டியில் வச்சுத்து நீங்கள் இன்சானாய் திக்கிற எல்லாத்த காண்டி புத்தி உள்ள ஒன்று சேர்ந்து நாங்கள் நாங்களோ പവിത്ര ഗ്രന്ഥത്തിലെല്ലാം നമുക്ക് കാണോ കിട്ടും. അങ്ങെന്താ നങ്ങൾ ഇങ്ങനെ ആക്കിയോണ്ടല്ലോ, ഇത്തരമുള്ള ബുദ്ധി കിട്ടിയിട്ടും നമുക്ക് ആയോണ്ടില്ല. മാത്രം ഞങ്ങൾ ആൽമാറോ കീഴാക്കുകു, ആൽമാറോ ഇൻസൾട്ട് ആക്കുകു, ഇല്ലെങ്കിൽ നണ്ടോ ഒരു അപ്പർ ഹാൻഡ് അവിടെ കാട്ടോ കൈത്ത് ഞങ്ങൾ ആക്കുന്ന പോലത്തെ ഒരു സിസ്റ്റം ഞങ്ങൾ എന്തിക്കും ഇങ്ങനത്തെതെല്ലാം ആക്കിയോണ്ടല്ലോ, ഇത് ഞങ്ങൾ എന്തിക്കും ഞങ്ങൾ തിങ്ക് ആക്കിയോണ്ടില്ല. അപ്പോൾ ഞങ്ങൾ ഇങ്ങനെ ഖയാലാക്കുന്നു, ഒരാളും ഒരാൾക്ക് ഞങ്ങൾ കൂടെ വന്ന് ഞങ്ങൾ നാൻ അവളെ കണ്ടി മേൽ, ഇല്ലെങ്കിൽ നണ്ടോ അവൾ നണ്ട കണ്ടി കീഴേ ഇക്കോന്നു, ഇങ്ങനത്തെ ഭാവന ഞങ്ങൾ എപ്പത്തോളം ഞങ്ങളെ മനസ്സിൽ ഇക്കറ അത്രത്തോളം ഞങ്ങൾക്കൊരു നല്ല വർക്കിക്കാല്, അത്രത്തോളം ഞങ്ങളോ മെൻ്റൽ സ്റ്റെബിലിറ്റി ഞങ്ങളത് സമയിക്കാല്, ഞങ്ങൾക്ക് ഒരാൾക്ക് വിശ്വാസം വരാല്. അപ്പോൾ എത്ര ഞങ്ങൾക്ക് തീർറ ഇങ്ങനത്തെ സ്വഭാവം ഞങ്ങളത് ഞങ്ങൾ ദൂരാക്കിയോണ്ട് പോകണം. അപ്പോൾ കുറേ നാൻ ബിസിയ ഒരു അഞ്ച് പോയിൻ്റ് നാൻ ചിലരെ ഏ നമത്തിൽ ഞങ്ങൾക്ക് ഈ റിലേഷൻഷിപ്പറും ഞങ്ങൾക്ക് സമാക്കിയോണ്ട് പോകാവുറോന്ന് ചെന്ത്. ഫസ്റ്റ് ബേനായോ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങളെ സബർ എത്തിക്കർ, ഞങ്ങളെ സബർ ബേനായത് എത്ര തീർറ അത്ര നിങ്ങൾക്ക് സബർ കിട്ടുക ഇത് നിങ്ങൾ ട്രൈ ആക്കണവർ. അപ്പം ഞങ്ങൾ ട്രൈ ആക്കുമ്പോഴത്തേക്ക് ഏതിലുള്ള നിങ്ങൾക്ക് സബർ കിട്ടുക, ആയത്ര ഞങ്ങളെ നിസ്കാരത്തിൽ ഞങ്ങൾ എത്ര തീർ ഈ ഞങ്ങളെ പ്രാർത്ഥന എന്തെല്ലാം ഉണ്ടോ അതിൽ നിങ്ങൾ സബറാക്കുക, നിങ്ങൾക്ക് ട്രെയിനിങ് തണ്ടൊരു സിസ്റ്റം ഞങ്ങൾക്ക് പഠിച്ചോന്ന് ഞങ്ങൾക്ക് ഉണ്ടാക്കി തന്നറ. അപ്പോൾ ഈ ഒരു സിസ്റ്റം ഞങ്ങൾ അതിൽ ഫോളോ ആക്കിയോണ്ട് അതിൽ ബേനായ ഒരു ട്രെയിനിങ് ഞങ്ങൾ അങ്ങനെ എടുത്തോണ്ട് പോയെങ്കിൽ നല്ല രൂപത്തിൽ എടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങളെ സബർ ഞങ്ങൾക്ക് ഇൻഷാല്ല യാറായോണ്ട് പോകും. അതേപോലെ ഞങ്ങൾ ആക്കിയ എല്ലാ പണിക്കും ഞങ്ങളെ ഈമാൻ എങ്ങനെ ഉണ്ടോണ്ട് ഞങ്ങൾ ആർഗൈത്താക്കറോ, ഇത്തരമുള്ള പണി ഞാനിപ്പോൾ ആക്കിയോണ്ടല്ലോ, രണ്ട് മോണ്ട് വിഷയത്തിലാവട്ടെ, ഞാൻ വലിയ ആവറോ രണ്ട് മോണ്ട് വലിയ ആക്കുന്നതാവട്ടെ, രണ്ട് ഹസ്ബൻഡറോ നോക്കുക വിഷയത്തിലാവട്ടെ, രണ്ട് ഹസ്ബൻഡറോ ഉമ്മമാറ് ഇല്ലെങ്കിൽ അബ്ബമാറ് നോക്കുക വിഷയത്തിലാവട്ടെ, ഞാൻ എന്തിക്കാക്കിയോണ്ടുള്ളോണ്ട് ചിലത് ഞങ്ങൾ ഹയലാക്കും. ആർ കൈത്ത് ആക്കിയോണ്ടല്ലോ, ഹസ്ബൻഡ് കൈത്ത് ആക്കുകയുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ അവിടെ വലിയ തപ്പാക്കിയോണ്ടുള്ളാർ, ഹസ്ബൻഡ് കൈത്ത് ഞങ്ങൾ ഏതും ആക്കുകയില്ല, ഞങ്ങൾ ആക്കുവാനായത് ഞങ്ങളെ റബ്ബ് കൈത്ത്, ഞങ്ങളെ പഠിച്ചോൻ കൈത്ത്, എന്താ വെച്ചാൽ ഞങ്ങളെ ഉണ്ടാക്കി തന്നിടമേ ആവും, ഞങ്ങൾ കൂടെ ഉള്ളമേ അവൻ കൈത്തുണ്ടാകുമ്പോഴത്തേക്ക് ഞങ്ങൾ പിന്നെ എന്തിക്ക് ഞങ്ങൾ നണ്ട ഹസ്ബൻഡ്ക്കും ആക്കറല്ല, നണ്ട കാക്ക മാമിക്കും ആക്കറല്ല, നണ്ട മർമൂൽക്കും ഞാൻ ആക്കറല്ല ചെന്ത് ഞങ്ങൾ അത് ഫസ്റ്റ് തലയിൽ വെച്ചെത്തിക്കും. പിന്നെ തീരെ അത്ര ഒരു ഇഹ്സാനിൽ ഇഹ്സാൻ ഞങ്ങളെ തടിയിൽ ഞങ്ങൾ മനസ്സിൽ ഞങ്ങൾ യാറ ഉണ്ടാക്കി ഞങ്ങൾക്ക് അതിലോ ഡെവലപ്പ് ആക്കുന്നവർ എന്താ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് തീരെത്തര ഒരാൾക്ക് പരസ്പരം ഒരാൾ ഞങ്ങൾ അങ്കൈത്ത് ദുവ ആക്കറുണ്ടായി നിങ്ങളെ മനസ്സിലുള്ള എല്ലാ കൽമഷ ദൂരാവറും ചേർന്ന് ഞങ്ങൾക്ക് റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പടിപാട്ടി തന്നത്. അപ്പം ഞങ്ങൾ ഹയലാക്കും നിങ്ങൾ ഒരാൾക്ക് ഒരാൾ പരസ്പര ദുവ ആക്കറുണ്ടായി അങ്ക് ബേനായിട്ട് നിങ്ങൾ പ്രാർത്ഥന ആക്കിയോണ്ടുള്ളവരുണ്ടായി. അപ്പം ഞങ്ങൾക്ക് എന്താ ഒരു അങ്ങനെ മനസ്സിക്ക് ഞങ്ങളെ മനസ്സിക്ക് അങ്ങനെ എന്തെല്ലാം ഇതുണ്ടാ വേണ്ടാത്ത ഫീലിങ്സ് ഉണ്ട്, വേണ്ടാത്ത കുറേ തോട്ട്സ് ഉണ്ട്, അതെല്ലാം ഞങ്ങൾക്ക് ദൂരാക്കിയോണ്ട് തണ്ടെന്ന് ചെന്ന് ഞങ്ങൾ അർത്ഥമാക്കുന്നു. തീരെത്തര ഞങ്ങൾ എന്താ കുറു റിലേഷൻഷിപ്പ് നാലാമത്തത് എന്താ വെച്ചാൽ റിലേഷൻഷിപ്പ് മുട്ടാവുക എന്തെല്ലാം സാധ്യമുണ്ട്, സംബന്ധത്തെ മുട്ടാക്കുക എന്ത്ര സാധ്യമുണ്ട്, അത് ഞങ്ങൾ തീരെത്തര ആക്കിയോണ്ട് പോകുന്നു. ഒരാൾ ദൂരവർ ഏത് സിറ്റുവേഷനുണ്ടോ അതിൽ ചമ്മ ദൂരാക്കിയോണ്ട് പോകുന്നവർ ഞങ്ങൾ. അപ്പോൾ ഞങ്ങൾ എല്ലാ വിഷയത്തിലും ഖയാലാക്കും ഞാൻ ഇങ്ങനത്തെ സ്റ്റെപ്പ് ഞാൻ എടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ ഇതിൽ രണ്ടു റിസൾട്ട് എന്തരാവും, ഇതിൽ ലാസ്റ്റ് നമുക്ക് എന്തര കിട്ടും, രണ്ട് ഔട്ട്കം എന്തരും, ഇങ്ങനെ ആയിട്ടുണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് പ്രോബ്ലം യാറാവുണ്ടെങ്കിൽ അതിൽ അവോയ്ഡ് ആക്രമേനല്ലോ. ചെറിയ ഒരു സുഖത്ത് കൈത്ത് വലിയ ദുഃഖം ഞങ്ങൾക്ക് ബണ്ടോ കണ്ടുണ്ടെങ്കിൽ അതിൽ ഞങ്ങൾ ആയത്ര അവോയ്ഡ് ആക്കണമല്ലോ. വലിയത് എന്തായെങ്കിൽ ഒന്ന് ആക്കും വലിയ നമുക്ക് സുഖം കിട്ടുന്നുണ്ടെങ്കിൽ ചെറിയ ദുഃഖത്തെ ഞങ്ങൾ ടോളറേറ്റ് ആക്കിത്ത് ഇൻഷാല്ലാ മുന്നോട്ട് പോകും ഞങ്ങൾ ട്രൈ ആക്കുന്നു. പിന്നെ ഒന്ന് ലാസ്റ്റ് അത് ഞങ്ങൾക്ക് ബേനായര എന്തെച്ചെങ്കിൽ കൈൻഡ്നെസ് ഒരൊരാൾക്ക് ഒരൊരാളോ ഞങ്ങൾക്ക് ഭാരി സൗമ്യത്തിൽ ഞങ്ങൾ മുന്നോട്ട് പോകേണ്ടതായിത്തിക്കറ. അപ്പോൾ ഇഖ്ലാസോട് കൂടിയിട്ട് ഞങ്ങൾ പണിയെടുക്കുന്നത് സിൻസിയറിറ്റി ചിലറാണ്. അപ്പോൾ ഈ സിൻസിയറായിട്ട് ഞങ്ങൾക്ക് പണിയെടുക്കുന്നത് ഏതിന്നെങ്കും ഒരു നേരിൽ ഞങ്ങൾ പോകേണ്ടതായിത്തിക്കർ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങൾ നോക്കുന്നതായി. ഈ അഞ്ച് ബസ്ത് ഞങ്ങൾ ആയത്ര ഞങ്ങളെ ലൈഫിൽ ഞങ്ങൾ അളവടിച്ചുണ്ടായെങ്കിൽ ഇൻഷാല്ലാ ഞങ്ങൾ ആ ഫാമിലിയിലുള്ള ഇങ്ങനത്തെ എല്ലാ സംബന്ധത്തോ ഈ കലഹ എന്തെല്ലാം ഉണ്ടോ അത് തീരെത്ര കുറവി ആയതുകൊണ്ട് പോകണ്ടു. ഞങ്ങൾ എപ്പം നണ്ട ബിസിയ മാത്രം നക്ക് ബേനായത് മാത്രമാണ് ഞങ്ങൾ ഹയലാക്കിക്കൊണ്ട് പോകണ്ടാവുക അപ്പോൾ പ്രോബ്ലം യാറാവും. പരസ്പരം അങ്കൈത്ത് ഞാൻ ആക്കറോ നിങ്ങൾക്കൈത്ത് ഞാൻ ആക്കറോ ഞാൻ അങ്ങനെ ബിസ്യത്തിൽ യാറ ഞങ്ങൾ ഹയലാക്കിയിട്ട് അങ്ങനെ നല്ലത് കൈത്ത് ഞങ്ങൾ ആക്കറോണ്ട് ഇങ്ങനെ ഞങ്ങൾ പോയാണ്ടെങ്കിൽ പ്രോബ്ലം കുറവി ആയതുകൊണ്ട് പോകണ്ടു. അപ്പോൾ എല്ലാം നക്ക് പേരും നണ്ട നാൻ ചെന്നപ്പോലാവണം ഇങ്ങനെ പരസ്പരം തിങ്കാക്കറ കണ്ടി ആറ അവൾക്ക് എന്തെങ്കിലും ഞാൻ ആക്കറ പഠിച്ചോൻ കൈത്ത് ഞാൻ ആക്കറ இது நக்கல்லெங்கும் அவுள்கல்லெங்கும் சாரல் ஐமகல்லெங்கும் நான் ஆக்கிறேன் தான் சொன்னேங்க. இது படித்தோன்னு நோக்கிறல்லே இதுக்கு நக்க எந்த இங்கே ஒன்றும் அதில் ஒரு பிரதிஃபலன் அக்காவோட கிட்டுன்ட்டு சொல்கிற ஒரு நீயத்தில் நாங்கள் ஆக்கேன்ட்டா இங்கு ஆ இஹ்லாஸில் நமக்கு பணியெடுக்கவும் நமக்கு சாத்தியம் வரும். அப்போ நமக்கு முன்னால் போகும்போத்துக்கும் நமக்கு எந்த ஒரு சொன்னீங்க ஒரு வெள்ளிய ஒரு அஸ்திரம் நாங்களை கையில் இருக்கிறோம் நாங்களை படித்தோண்ட ஒரு சப்போர்ட் இருக்கிறேன்ட்டு சொல்கிற ஒரு ஒரு பாவனை நமக்கு பண்ணு. நாங்களே எல்லா எல்லா நம்தோ கிரந்தத்தில் நமக்கெல்லாம் காணோ கிட்டுறீங்க அந்தெல்லாம் பிஸியாக நாங்கள் எத்தனை அதில் பிஸியாக ஓதா அதில் பிஸியாக ரிசர்ச் ஆக்கா நாங்கள் இப்போ எல்லா எல்லா தர்மத்தை எல்லா கிரந்தத்திலும் நமக்கு காணோ கிட்டுறல்ல எங்கள் தெல்லாம் பிஸியாக. அப்போ நாங்கள் இதில் ஹயலாக்கிட்டு போயான்ட்டா இங்கு நமக்கு செம்ம பாசிட்டிவ் ஆகிட்டு நாங்களோ தாட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு போகணும். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பரஸ்பர சஹாய ஆக்கிட்டு அங்கே பாவனையில் அர்த்தாக்கித்து முன்னால் போண்ட போல்தோரு அவுத்துல ஒரு சிச்சுவேஷன் உண்டு உண்டா எங்கள் சாதாரணத்தை எல்லா ப்ராப்ளம் நமக்கு தூராக்கவும் சாத்தியம் உண்டு. இப்போ லாஸ்ட்டுக்கு நக்கு செல்லோ நான் ஒரே ஒரு பிஸி எந்திர சென்னிங்கு துன்யாவில் உள்ள திருஷ்டாந்தத்தை நாங்கள் நோக்குவோம் அதில் நாங்கள் நாங்களே லைஃபில் நாங்கள் அது எந்திர பாட்டை நாங்கள் படிபாட்டியோன்னு துள்ளோன்னு சேர்ந்து நாங்கள் ஹயால் ஆக்கித்து அதில் போல் நாங்கள் முன்னால் போவோம் போல் எந்திரெல்லாம் பாசிட்டிவ் வைத்து நாங்கள் எடுக்கோகாவும் அதில் எல்லாம் நாங்கள் பாசிட்டிவ் வைத்து எடுத்துட்டு இன்ஷால்லா நாங்களை சம்பந்தத்தை இன்னும் யாரை கட்டியாக்கோ நாங்கள் ட்ரை ஆக்கி ஒன்ட்டே போவா இத்தனை சின்னது நான் இந்த காரியக்கிரமத்தை நான் நிற்க பாட்டியோன்ட்டுள்ளேன்.
2: ஸ்ரோத்ருங்களே இதுவரைக்கும் இண்டத்து சந்தோல்து குடும்ப காரியக்கிரமத்தில் கனீஸ் ஃபாத்திமா ஐமட பழக்கங்க கேட்டோன்னு பண்ண இது இண்டத்து சந்தோல்து குடும்ப காரியக்கிரம எப்போ கேட்டோண்டி குரு இது ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குரு ஜீவனா.

நிக்கலே மாத்தா பொறுத்து தூர போந்துல்ல என்ன தாத்தா நிக்கலே மாத்தா ஏத்து தொந்தர தயமந்தது என்ன நாடுன பிரயத்னம் அல்போடுச்சு எங்கி பதுக்கே சாக்காத்துடு என்ன நட்சத்திர தோஷகு குடுஞ்சு ஜீவனு பலிமல்பர் எங்கு இஷ்டைச்சு பாப்பா கைக்காரு சொட்ட ஆண்டதானே புத்தி பலத்திச்சுடதானே பவுலா ஒச்சு ஜீவாத்தே பிரதி ஒரு எக்கல இ பூமிதமித்து பதுக்குல ஆக்கு உண்டதே நம்ம லைஃப் சரியாயிர குடர் என லைஃப் உடுக்கும்புனா எங்கு சரி தோஞ்சுச்சு யானே ஈ லோகுனு கொடுத்து போவதில்ல ஈர் என்ன ஜீவ மாமா ஈரக மஸ்த பேன கொடுத்து தூர போவதில்ல நனொஞ்சு ஜென்மாந்தித்துண்டா இந்த மகளாது புட்டுவே சார சுள்ளு பண்டுது ஒச்சு மத்ன அவுடு பண்பேரு ஆண்டா ஒஞ்சி சுள்ள பனந்த மத்ம அவடு பந்து எங்க ஆசைத்துடு தாத மல்புனி நம்ம ஜீவனா

ரெண்டு திங்களோடது பக்கா டாக்டர் பிரகாஷ் சித்ரதுர்கதா கேம்பர்து பிரபர்த்தி பிரபர்த்தகா

லால்பால் ஏடியில் ஹொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போர் ஆர்பா சுராத்கல் கேஆரிசி முக்கா பவன் அழகடை கோல்நாடு காரணம் முல்கே படுவதில் எர்மா உச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

பாத்திரனை கேந்து கடை பொறுத்து போறிய ஆண்டா பாத்திர தத்தாலு பிரா பத்து ஜாலு தாதமல் புனு ஆஹா அல்ல கிடைக்க பக்குது அவளித்தின மாத பெத்தலும்

0: என்ன தப்பான அப்ப அப்ப அது ஏதோ காலோ டிஞ்சி ஈ காடு முருகலை என்ன பார்த்தது தினந்தித்தினாயான் எங்கல்ல கஜனே அவ்வப்ப ஆண்டா நின்ன பாத்தர கேந்து என்ன கல்லு தலக்கித்தின சித்திர மனசு நீராது போனப்ப அப்ப சத்தத பாத்தரகு ஏத்து பிளை உண்டு பண்ணுது தோதிப்பாயில இறைன தின்றது என்ன பஞ்சித படவுன்னு தூரமல் போடப்ப பொற்சப்ப பொற்சி ஈ லோக்கோடு சத்திய ஒரியோடு ஈ லோக்கோடு சத்திய ஒரியோடு அப்ப நனையன் கீ ஜீவன பொற்சப்ப பொற்சி அப்ப போஜன சித்திர பண்டை கல்லடு என்ன ஜீவன பொற்க
1: ஆயினா துப்பேக்கே நான் கிடைக்கு போ தெரியும்.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையிலே தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையிலே பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போவாரு. துளு பாஷ எங்கள்னா அப்பே பாஷ ஆயினர் நிக்கலு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிள்ளை சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் புரோத்சாக குரலை.